நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 வைசாக மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 19ஆம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாளொரு குரல் அன்பீனும் ஆர்வம் உடைமை அதியினும் நன்பினும் நாடா சிறப்பு. அன்புடைமை அதிகாரத்தின் 74வது குரலின் பொருள், அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். மீண்டும் குரல் அன்பீனும் ஆர்வம் உடைமை அதியினும் நன்பினும் நாடா சிறப்பு. முதன்மை அலைவரிசையில் கேட்கலாம் எமது நிலையம் இன்று ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கால்நடைகளுக்கு தாது உப்பின் அவசியம் குறித்த காத்தமுத்து கருத்தமத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். தனி நபர் நிலத்தன்மை வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். தொடர்ந்து 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்த

உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தசந்தல்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆர்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நஹ்ருலா. இன்று காலை 8:02-8:30 தகவல் தளம் கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி தர்மபுரி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின் பி வி ஸ்ரீவசா அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்கலாம். காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. 12:00 வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளியம்மன் சித்திரம் எழுதி வழங்கியவர் எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள் அமைப்பு மயிலாடுதுறை தாசந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷா ராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருப்பருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. 2:15 என்றும் இணைவை 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒலிச்சித்திரம் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தின் ஒலிச்சித்திரம் கேட்கலாம் இசை இளையராஜா இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மஞ்சள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல் 7:00 முதல் 7:15 வரை திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பில் கலை நிர்வாகம் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜெயச்சந்திரன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். இன்றிரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை 10:00 தேன்மழை 11:00 நிகழ்ச்சி நிரல் 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களை 8:02-8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ராஜபாரதி தேவி. 8:55 சாய்பாலின் நின்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ 11:02 மெலடி மேஜிக் 12:02 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இடுப்பு வலி மூட்டு வலி மற்றும் பாத நோய் குறித்து மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவில் எலும்பியல் நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள் நேரலையில் விளக்கமளிக்கிறார். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ கேட்கலாம். 5:00 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம் 11:00 நிகழ்ச்சி நிரல் 11:10 102.8 FM ரெயின்போ புதுவை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல்
இரண்டு மணி, இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி

பிரிவழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கூறு முறையும், பின்னர் 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவை 102.8 FM ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை ஜீரோ ஹில் எனும் இரகசியமான இடம். 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலக குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் செதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்பு தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓப்பன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E=MC² எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓப்பன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ எம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓப்பன்ஹைமர் ஓலமிட்டார். 2nd உலகப் போரின் விளைவாக அணுக்கதிர் வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓப்பன்ஹைமர் அணுக்குண்டையும் அணுக்கதிர் வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓப்பன்ஹைமரின் நண்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம் என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன், ஓப்பன்ஹைமருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன், மனித குல பிரச்சனைகளின் தீர்வு அணுக்குண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவ மேதை பெர்ட்ரன் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓப்பன்ஹைமர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனைப் போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபெல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபெல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபெல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக உலக அமைதி, உன்னத மனிதநேயம், புதியன புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபெல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபெல். இயற்பியல், வேதியியல் கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓப்பன்ஹைமர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆல்ஃபிரட் நொபெல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் எண்ணி துணி

0: கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுரமும் தீரா இடும்பை தரும் எனும் மூன்று குறட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:15. முதன்மேலை வரிசையில் இனி கேட்கலாம். தெய்வீக ராகம் இந்த காலை நேரத்தின் காற்றலைகளில் பக்தியால் இனிமையாக்க முதன்மை அலைவரிசை கொண்டு வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி சோபனா பாடிய பாடல்.

நேரம் 6:25 45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம். தொடர்ந்து கேட்கலாம் நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடிய பாடல்.

நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சி நிறைவாக பி. சுஷீலா பாடிய பாடல்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு தாது உப்பின் அவசியம் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: என்னத்தான் செய்யறது தெரியல. நானும் இந்த மாடுகளுக்கு நாலஞ்சு முறை தீவனமும் வைக்கிறேன், தண்ணி காட்டுறேன், புல்லும் அறுத்து போடுறேன். ஆனா உடம்பு இலைக்கு மாடு பாக்குறதுக்கு நல்லா போஷாக தான் இருக்குது, பால் உற்பத்தியும் குறைஞ்சு போச்சு, கண்ணும் ஈன மாட்டுது. என்னதான் ஒன்னும் புரியல, யாருகிட்ட சொல்றது, என்ன
2: பண்றது?
1: காத்துமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
2: என்னப்பா மாட்டு கொட்டைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீட்டுக்கு போனா நீ அங்க இல்ல இங்க இருக்காங்க.
1: நல்ல நேரத்துல வந்தப்பா, என்ன செய்யறது? நானும் மாட்டு கிட்ட புலம்பினுக்குறேன்.
2: என்னப்பா என்ன பிரச்சனை?
1: சரியா பாலும் கறங்க மாட்டேங்குதுப்பா, கண்ணு போட்டு 1.5 வருஷம் ஆகுது, அடுத்த செனை பிடிக்கலப்பா இன்னும்.
2: கருத்தமுத்து, எனக்கு என்னமோ நீ தீவனம் மத்ததுல ஒன்னும் குறை வைக்கல.
1: ஆமா,
2: ஆனா தாது உப்புல வந்து ஏதோ பற்றாக்குறை இருக்கும்னு தோணுதுப்பா.
1: அட போப்பா காத்தமுத்த, நான் ஒரு வேளை பட்னியாக இருந்தாலும் என் மாடுகளுக்கு போஷாக எல்லா சத்தான உணவும் குடுக்கறப்பா. உண்ணாக்கு வைக்கிறேன், தவிடு காட்டுறேன், பருத்தி கொட்டை அரைச்சு குடுக்கறேன், கலப்பு தீவனம், அடர் தீவனம் எல்லாமே குடுக்கறேன்பா என் மாடுகளுக்கு.
2: எப்பா நீ எல்லாம் குடு, ஆனா தாது உப்பு பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நான் சொன்னேன்.
1: என்ன தாது உப்பு பற்றாக்குறையா? அது என்னப்பா, நான் தான் எல்லாமே குடுக்கறேன்.
2: எப்பா நீ எல்லாம் கொடுத்தாலும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா.
1: அப்படியா?
2: நான் ஒண்ணு சொல்றேன் கேளு.
1: சரியா,
2: இப்ப நாம குடுக்கற தீவனம் இருக்குல்ல,
1: ஆமா,
2: அதுல 6 விதமான சத்துக்கள் இருக்கு.
1: ஓஹோ.
2: மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் வந்து தாது உப்புக்கள், உயிர் சத்து, நார் சத்து. 6 ஆயிப்போச்சா?
1: ஆமா.
2: இதுல வைக்கோல் தட்டு இப்படி உலர் தீவனம் குடுக்கறோம் இல்லையா, அப்புறம் வந்து தீவன சோளம், கம்பு, நேப்பியர், புல்லு இதெல்லாம் குடுக்கறோம் இல்லையா, அப்புறம் தவிடு, பொட்டு இப்படி தானிய கழிவுகளும் குடுக்கறோம்.
1: ஆமா.
2: இது எல்லாத்துலயும் போதுமான அளவு மாவு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, அப்புறம் வந்து கொழுப்பு சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. ஆனா தாது உப்பு பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்குப்பா.
1: அப்படியா சொல்ற?
2: ஆமாப்பா, ஓரளவு பசும் புல்லிலிருந்து இந்த தாது உப்பு கிடைக்கும். ஆனா நம்ம பகுதி மண்ணுக்கு தகுந்த மாதிரிதான் தாது உப்பும் வந்து அந்த பசும் புல்லுல இருக்கும்.
1: அது வேறயா?
2: ஆமாப்பா, அதனால பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேளு, தாது உப்பு பற்றாக்குறை இருந்துச்சுன்னா உடல் வளர்ச்சி, ஹார்மோன் வளர்ச்சி, இனப்பெருக்கம், அப்புறம் நோய் எதிர்ப்பாற்றல், பால் உற்பத்தி திறனு, இது எல்லாத்திலயும் மாற்றம் வரும்பா. ஏன்னா நீ என்ன சொல்ற, மாடு இலைக்கல நல்லா இருக்குங்கிற, ஆனா பால் குறையுது, 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் அடுத்த செனை பிடிக்கல.
1: ஆமாம்பா.
2: அப்ப தாது உப்பு பற்றாக்குறை இருக்கிற வாய்ப்பு இருக்குப்பா.
1: ஓ, இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமாப்பா, இதே மாதிரி செம்மறி ஆடா இருக்கட்டும், வெள்ளாடா இருக்கட்டும், வெண்பன்றியா இருக்கட்டும், எல்லா கால்நடைகளுக்கும் இந்த தாது உப்பு ரொம்ப முக்கியம்.
1: காத்துமுத்தா, காத்துமுத்தா, அந்த தாது உப்பு கலவை எப்படி கொடுக்கணும், அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
2: எப்ப சொல்றேன்ப்பா, இந்த தாது உப்பு கலவைய வந்து பவுடரா கிடைக்குது, அல்லது வட்ட வடிவ கட்டியா கிடைக்குது.
1: இது எங்க கிடைக்குது காத்துமுத்தா?
2: ஒண்ணு இல்லப்பா, கடலூர்ல இந்த VUTRC உனக்கு தெரியுமே?
1: ஆமா.
2: கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம்.
1: ஆமா.
2: அதே மாதிரி விழுப்புரத்துல இருக்கா?
1: ஆமா.
2: அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல இந்த தாது உப்பு கட்டியோ அல்லது தாது உப்பு கலவை பவுடராவோ குடுக்கறாங்கப்பா. ஒரு கிலோ இந்த தாது உப்பு கலவை அல்லது தாது உப்பு கட்டி இதனோட விலை வந்து 60 ரூபாப்பா.
1: கம்மியா தான் இருக்குது.

0: ஆமாப்பா, இது போக அரசு கால்நடை மருத்துவமனையிலயும் கிடைக்குது, தனியாரும் விக்கிறாங்கப்பா. சரியா?
1: ஏன் கதை முத்து, இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்ப சொல்ற பாண்ணிய.
0: எப்பா, உன் மாட்டுக்கு ஒரு குறைன்னு தெரியும் போது தானே நம்ம அதை கொடுக்க வேண்டியிருக்கே.
1: அதுவும் கரெக்ட் தான்.
0: ஆமாப்பா, இதெல்லாம் கன்றா இருந்தா ஒரு நாளைக்கு 5 கிராம், கிடேரினா 15 கிராம், கரவ மாடா இருக்கும் போது 40 கிராம், பால் வற்றிய மாடா இருந்தா ஒரு 25 கிராம், சென மாட்டுக்கு 40 கிராம், அப்புறம் காளை மற்றும் எருதுக்கு 25 கிராம், வெள்ளாடு செம்மறியாடு இதுக்கெல்லாம் தினமும் ஒரு 5 கிராம்.
1: இந்த ஆடு மாடுகளுக்கு 5 கிராம், 10 கிராம், 40 கிராம் கொடுக்கலாம்னு சொல்ற, இது எப்படிப்பா கொடுக்கறது? அப்படியே கொடுத்தா தின்னுமா, இல்ல இதுல எதனா கலந்து கொடுக்கணுமா? அதனுடைய வழிமுறைகளை சொல்லுப்பா.
0: எப்பா, அடர் தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம். அடர் தீவனம் கொடுக்கும் வழக்கம் இல்ல அப்படின்னா தாது உப்பு கலவைய தண்ணீர்ல கலந்தும் கொடுக்கலாம்.
1: ஓஹோ,
0: ரைட்டா?
1: சரி.
0: இதெல்லாம் போக ஒரு கம்பியில வந்து இந்த வட்ட வடிவ தாது உப்பு கலவை கட்டி
1: சொன்ன,
0: அத நீ வந்து மாட்டு கொட்டையில தொங்க விட்டினாவ, மாடுக்கு எப்பப்பெல்லாம் தேவைன்னு நினைக்குதோ அதுவே போய் நாக்கால நக்கி தனக்கு தேவையான அந்த உப்பை சாப்பிட்டுக்கும்பா.
1: நம்ம இந்த கம்பு கட்டெல்லாம் நக்கி நக்கி சாப்பிடுறோம்,
0: அதே மாதிரிதான்ப்பா. அதனால அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரியான சத்துக்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியங்கறத மாட்டுக்கும் தெரியும்பா, தானாவே அது தேடி வந்து அந்த உப்பு கட்டிய நாவாலிய நக்கி நக்கி சாப்பிடும்பா.
1: தாது உப்பு கலவை கொடுக்கணும்னு நம்ம ஊர்ல பாதி பேருக்கு தெரியாதுப்பா. இத
0: நிச்சயமா கால்நடை மருத்துவர்கள் சொல்லிட்டு தான்ப்பா இருக்காங்க, நாம தான்ப்பா அத சரியான முறையில கடைபிடிக்கிறது இல்ல. எருவ மாடுன்னு வச்சுங்களா, 3 ஆண்டுல வந்து 2 கன்றுகளை போடணும். ஆட்டு பண்ணையில ஒவ்வொரு ஆடும் வந்து 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடணும். வெண்பன்றினா ஒவ்வொரு வருஷமும் 2 முறை குட்டி போடணும். இதெல்லாம் வந்து கட்டாயம் நடந்தாதான் ஆடு மாடு வெண்பன்றி இதெல்லாம் வளர்க்கறவங்களுக்கு லாபம்ப்பா. அதனால நம்ம இதுல கவனம் செலுத்தணும்ப்பா. வெறுமனே மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நாசத்து இது மட்டும் போதாது. தாது உப்புகளும் அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்களும் ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஏன் முத்த, தாது உப்பு கலவை தாது உப்பு கலவை கொடுன்னு சொல்ற, அதுல என்னதான் சத்து இருக்குது அப்படியே?
0: நல்ல கேள்வி கேட்ட கருத்தமுத்து. தாது உப்பு கலவையில கால்சியம் சத்து இருக்குது, பாஸ்பரஸ், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, கந்தகம், இரும்பு, தாமிரம், கோபால்ட், அயோடின், துத்தநாகம், செலினியம், மாலிப்டினம், இது போன்ற பல சத்துக்கள் வந்து மாடு ஆடு கோழி மென் பண்ற இதுக்கெல்லாம் தேவையானது பாதலா, இதெல்லாம் அணங்கி இருக்குதுப்பா அந்த தாது உப்பு கலவையில.
1: அதுமுதா எல்லா சத்துக்களும் இதுல சொல்லிட்டு.
0: ஆமாப்பா, கொஞ்சம் கொஞ்சம் தான்ப்பா தேவை. இந்த கொஞ்சம் கொஞ்சம் தேவைய நம்ம நிறைவு செஞ்சோம்னாவே நம்ம ஆடு மாடு எல்லாம் நல்லா பால் கறக்கும், காலத்துல செனை பிடிக்கும், நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: ஆமாப்பா, வருமானம் தான் நமக்கு முக்கியம்.
0: சரி, நான் சொல்லும் போது என்ன சொன்னேன், ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு இப்ப கறவ மாடா இருந்தா தாது உப்பு கலவை எவ்வளவு தேவைன்னு சொன்னேன்,
1: 40 கிராம்.
0: அப்ப 40 கிராம் ஒரு நாளைக்குன்னா ஒரு மாசத்துக்கு 1200 கிராம் இல்லையா?
1: ஆமா.
0: அப்ப நம்ம 1 கிலோ 60 ரூபான்னா இப்ப இந்த செலவு பார்க்கும் போது எவ்வளவு ஆகுது? 70 ரூபா கிட்டத்தட்ட இல்லையா? மாசம் 70 ரூபா நம்ம செலவு பண்ணோம்னா நம்ம மாடும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நம்ம ஆடு கோழி நம்ம பன்றி வளர்க்கறோம்னா அது எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும், காலத்துல அதுங்க நமக்கு பலன் தரும், நாம நல்ல வசதியா வாழலாம்.
1: அதான்ப்பா நீ சொல்ற ரொம்ப கரெக்ட். ஆடு மாடு பன்றிகளுக்கு இந்த தாது உப்பு கலவை எவ்வளவு முக்கியம்னு நீ சொன்ன பிறகுதான் தெரிய வருது எனக்கு. காத்தமுத்த, இந்த தாது உப்பு கலவை வாங்கறதுக்கு நான் இன்னைக்கே கடலூர்ல இருக்கிற தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துக்கு போறோம்பா.
0: சரி சரி, எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த செம்மண்டலம்,
1: கடலூர்,
0: அந்த இடத்துல இருக்கிறது தான்.
1: ட்ரைனிங் எல்லாம் போய்க்கிறேன்.
0: சரி சரி சரி சரி, அவங்கள்ட்ட போய் கேட்டீனா இன்னும் நிறைய ஐடியா எல்லாம் கொடுப்பாங்கப்பா.
1: சரி சரி
0: சரி, கருத்தமுத்து நான் கிளம்பட்டுமா?
1: கருத்தமுத்த, நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த மாடுகள் கூட நானே பெணாத்திக்கிட்டு இருந்தமா, இப்ப நீ வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
0: அதுக்குதான்ப்பா பல செய்திகளை நான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன செய்திகள் எல்லாம் கேட்டுதானே ஏற்கனவே 5 ஏக்கர் வச்சிருந்தா பெண்ணும் 2 ஏக்கர் வாங்க போறியாம்ல?
1: யாரு சொன்னது?
0: எப்படியே செய்தி வந்துருதுப்பா.
1: சரி சரி சரி
0: சரி, நான் கேட்டுமா?
1: சரி, காத்து பாத்து போயிட்டு வா.

0: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு தாது உப்பின் அவசியம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத் திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்

0: பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று

0: பிளேஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: பயோமிமிக்ரி நம்ம சர்க்குலாரிட்டிக்குள்ள மூவ் பண்ணக்குள்ள நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வந்து இயற்கை வந்து ஒரு செயல்பாடை செய்யுது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாதுளம் பழம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதுளம் பழத்தினுடைய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை பேக் பண்ணியிருக்கோம். மேலே அழகான ஒரு கவர் இருக்கும், அதுக்குள்ளே சின்ன சின்ன அறைகளை வச்சு அந்த உள்ளே இருக்கிற விதைகளை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உடனே டேமேஜ் ஆகிடும். அப்படிப்பட்ட பொருளை கூட மிக அழகாக ரொம்ப ரொம்ப குறைந்த பொருட்களை வைத்து ரொம்ப துல்லியமாக அது பேக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க. நம்ம பேக்கிங்க்காக எக்கச்சக்கமான பொருட்களை நம்ம வந்து வீணாக்குறோம். அதுக்கு பேர் மெட்டீரியல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, 1 கிலோ அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 கிலோ அரிசியை நாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக எவ்வளோ பொருட்களை பயன்படுத்துகிறோம், அதாவது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை துணிப்பையாக இருக்கலாம், அந்த பொருளினுடைய எடை, அந்த பொதியினுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறத தான் மெட்டீரியல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயோமிமிக்ரியை நான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, பழங்களை வந்து அந்த ஒரு சின்ன மரம் தான் அது, அது கரடுமுரடான ஒரு மரம் ஒரு அழகான ஒரு பூவை கொடுக்குது. அதே பூ வந்து ஒரு அழகான ஒரு கனியை கொடுக்குது. அந்த கனியை ரொம்ப அழகாக பேக் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணுது. இன்னும் பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பறவை வந்து ஒரு விதையை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதை எப்படி இருக்குன்னா, ஒரு சதனால் மூடி இருக்கும். அப்போ மரம் என்ன பண்ணுது, ஒரு பறவைக்கு ஒரு பொருளை கொடுக்குது, நீ இந்த பழத்தை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. உடனே பறவை என்ன பண்ணுது, அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பழத்தை செரிச்சு அதனால் எதை செரிக்க முடியாதுன்னா அந்த விதையை செரிக்க முடியாது. உடனே என்ன பண்ணும், பறவை கொஞ்சம் தூரம் பறந்து போய் அந்த விதையை வேற ஒரு இடத்துல எச்சமாக போட்டுரும். அந்த எச்சத்தை கூட எப்படி போடும்னு பார்த்துருக்கீங்களா, அதில் ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் அந்த எச்சம். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எது கொடுக்குது, மரமே தன்னுடைய பழத்தின் மூலமாக பறவைக்கு கொடுத்து பறவை அந்த பழத்தை உண்டு அதனுடைய எச்சத்தின் மூலமாக அந்த விதையை விதைக்குது. இவ்வளோதாங்க சர்க்குலாரிட்டி. நீயும் பயன்பட்டுக்கோ, எனக்கும் ஏதாவது செஞ்சுட்டு போ. நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னா, அந்த பழத்தை நம்மளே சாப்பிட்ருவோம், அந்த விதையை முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம், அது வளரவே கூடாத ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவோம். இந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து முன்னெடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் சர்க்குலாரிட்டின்னு சொல்கிறோம், அதுக்கு தான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறோம். ஒரு பறவை ஆஸ்திரேலியாவில் இருந்து புதுச்சேரிக்கு வருதுன்னா அது எவ்வளோ சாப்பிட்ருக்கணும், அதனுடைய எனர்ஜி எவ்வளோ தூரம் இருக்கணும், அது எவ்வளோ உணவை அது உட்கொண்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சுன்னா, ஒரு கண்டத்தை தாண்டி இன்னொரு கண்டத்துக்கு வருதுன்னா அதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படும். இப்போது நம்ம நிறைய உணவு உண்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பறக்க முடியாது. அப்போது எந்த அளவுக்கு உணவை நம்ம மிதமாக உட்கொள்ள வேண்டும், அந்த உட்கொண்ட உணவை எவ்வளோ அழகாக நம்ம வந்து சமமாக பயன்படுத்தி புதுச்சேரி வரைக்கும் நம்ம பறந்து வரணும் அப்படிங்கிற கணிப்பு அந்த பறவைக்கிட்ட இருக்குது. இந்த புரிதல் நமக்கு இருந்ததுன்னா, எப்படி உணவை உட்கொள்ள வேண்டும், எப்படி வந்து ஒரு பொருளை நம்ம பயன்படுத்த வேண்டும், அந்த பயன்படுத்திய பொருளை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சர்க்குலாரிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், இந்த புரிதல்கள் எல்லாமே ஒரு பறவையை பார்த்தா நமக்கு கிடச்சிடும், ஒரு பழத்தை பார்த்தா நமக்கு கிடச்சிடும், ஒரு சாதாரண ஒரு விலங்கினுடைய செயல்பாடு நம்ம பார்த்தோன்னா நமக்கு இயல்பாக தெரிஞ்சிடும். ஸோ இவைகளை வைத்து தான் நம்ம வந்து திட்டமிடணும். அதற்கான நோக்கங்கள் தான் நம்மக்கிட்ட இன்னும் தெளிவாக வரல. அதற்கான நோக்கங்கள் வருகிற பொழுது நமக்கான தீர்வுகள் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு பொதுவாக ஒரு டேபோன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எல்லாமே பிளாஸ்டிக்கு தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருப்போம், பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மெட்டீரியல் எஃபிஷியன்சியினுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வரீங்கன்னா 3 எல்லையை அதை பார்க்கணும். ஒன்று வந்து அது டெக்னோ எக்கனாமிக்கல் ஃபீசிபிலிட்டி, அதாவது டெக்னாலஜியும் பொருளாதாரமும் தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் அதற்கு சாத்தியங்கள் உண்டா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, அது வந்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது சோஷியோ கல்ச்சுரல்,

0: அது மக்களால் அதை அடாப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை. வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். நேரம் 7 மணி, ஆகாஷவாணி புதுச்சேரி. சிந்தனை மலர். உங்கள் அன்பை எப்பொழுதும் ரகசியமாக வைத்திருக்காதீர்கள். ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல செயல்கள் மூலம் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். ரவீந்திரநாத் தாகூர். சிந்தனை மீண்டும். உங்கள் அன்பை எப்பொழுதும் ரகசியமாக வைத்திருக்காதீர்கள். ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல செயல்கள் மூலம் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சிந்தனை இது.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: நேரம் 7:02.
6: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க விருப்பது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவிய நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள்.
7: வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: முதல்ல இந்த வெளிப்படைத்தன்மை, அது சம்பந்தமான செய்திகளை நேர்களுக்கு சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
8: ஒளிவு மறைவு இல்லாதது அப்படின்னு நேரடியாக சொன்னால் கூட அது எதை இம்ப்ளேட் பண்ணுது, அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாதுகாப்பாக உணர்றது.
7: இப்போ ஒரு காலத்தில் பேரண்ட்ஸு, அவங்க கூட வந்து தாத்தா பாட்டி அத்தை இருப்பாங்க, குடும்பம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கும் போது கணவன் அவங்க மேலே உள்ள ஒரு பயம், அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த மாதிரி நாத்தனார் இருப்பாங்க, குழந்தையாக இருப்பாங்க, வீட்டில் பெரிய பாட்டி இருப்பாங்க, இவங்களாம் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், வீட்டில் எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ட்ரெயினப் ஆகிட்டே வருவாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார வரும். ஆனால் இன்றைய காலகட்டம் அது மாதிரிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒன்று மாமனார் மாமியார் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து கல்யாணம் ஆனவுடனே பொண்ணு பையன் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுது. அப்போ எடுத்த உடனே வந்து கணவன் மனைவி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது முதல்ல இவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா இந்த வெளிப்படைத்தன்மை தேவை தானே. இது சம்மந்தமாக சமூகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
8: இப்போ முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து சூழ்நிலை வந்து மாறியிருக்கு. முன்னாடிக்கும் இப்போக்கும் இன்னொரு சூழ்நிலையும் மாறிருக்கு. என்ன அப்படின்னா, எல்லோரும் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் ஆகிருக்காங்க. இப்போ முன்னாடி விட அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸை, ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் டிஃப்ரெண்ட்டு ஹியூமனோட பழகிறது, இன்டிமேட் ஆகிறது அப்படிங்கிறதுக்குள்ள ப்ராசஸ் வந்து முன்னாடிக்கும் இப்போயும் மாறல. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மாறி இருக்குது. இப்போ நிறையா பேர் இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள இன்டிமேசி லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருமே இல்லை இவங்களுக்குள்ளே அப்படின்னா, இவங்களுக்குள்ளே தான் எல்லா கம்யூனிகேஷனும் இருக்குது.

0: அதுவும் ஒரு வகையில் பாசிட்டிவ் இருக்குது, ஒரு வகையில் நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும், அந்த கைடன்ஸ் இருக்கும். இப்போ அது கிடையாது. அவங்களுக்குள்ள சண்டையாக இருந்தாலும் நல்ல விதமாக போனாலும் அது இவங்களே தான் பார்த்துக்கணும். அது ஒரு வகையில் பாசிட்டிவ், ஒரு வகையில் நெகட்டிவ். அதுதான் நம்ம வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்குள்ளே உள்ள இன்டிமேட்டாக ரிலேஷன்ஷிப் வந்து குரோ ஆகிறதுக்கும் இல்லை உடனே அது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ குழந்தை வளர்ப்புலேயே வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கெட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. தோல்விங்கிறதே என்னன்னே தெரியாமல் குழந்தைய வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னா, ஒரு குழந்தை இருக்குது, நம்ம இருக்கிற எல்லா இதையும் வந்து அந்த குழந்தை தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 5 பிள்ளை 8 பிள்ளை அப்படி இருக்கும்போது அண்ணன் உதவும்னா தம்பி வாங்குவோம், இப்படி அப்பா அம்மாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இது வந்து எதிர்கால வாழ்க்கையில் அந்த குழந்தை வந்து பெரியவங்களாகி அவங்களுக்கு இளம் தம்பதியாக அவங்க ஒரு திருமணமான பிறகு பார்த்திங்கன்னா அதே ஒரு எதிர்பார்ப்பு போன இடத்துலையும் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாறுறாங்க, வெளிப்படையாக வந்து பேசவும் முடியல. இதே எங்கள் கூட இருந்தால் எங்கள் அப்பா இப்படி நான் கேட்டவுடனே இது பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு அது ஒரு புதிய சூழலாக இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்குறது?
0: வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா எதெல்லாம் நம்ம வெளிப்படையாக இருக்கலாம், எதெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு 20-25 வயசு 30 வயசு கூட அவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவும் வேறு ஒரு சூழ்நிலையிலையும் வளர்கிறாங்க. ரெண்டு பேருமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்கிறாங்க, வேறு வேறு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. அந்த அதுதான் வந்து ஒரு சேலஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்படைத்தன்மைக்கு. என்னென்னா எதெல்லாம் பகிரலாம், எதெல்லாம் பகிரக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒன்று இருக்குது. சில விஷயங்களை பகிர்றதுனால பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில விஷயங்களை பகிராமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நீ சொல்லலை அப்படின்னு பின்னாடி நாளைக்கு வரும். அந்த மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மைன்றது ரெண்டு பேருக்கு இடையில் தனித்தனி வேறுபட்ட சூழ்நிலைகளை பிறந்து வளர்ந்து ஒன்றாக இருக்கும்போது இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷனில் தான் இது ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ தூரம் அவங்கள அந்த அவங்களோட டிஃப்ரென்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் கண்டிப்பாக வேறு வேறு சூழ்நிலை, வேறு வேறு கண்ணோட்டம். அவங்களுக்குள்ள வந்து அந்த டிஃப்ரென்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது, இல்லைன்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒன் ஆஃப்டர் அனதர் அதை அக்செப்ட் பண்ணிட்டால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் தான் அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுதான் அந்த சேலஞ்சிங் த்ரோ கம்யூனிகேஷன்.
1: இப்போ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து டிவோர்ஸ் அது வந்து ரொம்ப கம்மி, அதுக்கு காரணம் வந்து குடும்ப சூழ்நிலைகள், நம்மளுடைய சமூக கட்டமைப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிவோர்ஸ் வந்து கொஞ்சம் பழைய காலம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. ஆனால் வெளிநாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரியான ஒரு கல்ச்சர். இப்போல்லாம் அவங்கெல்லாம் என்னென்னா வந்து மேரேஜ் கவுன்சிலிங் அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிறாங்க வெளிநாடுகளில். அதாவது ஒரு இளம் தம்பதி ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த ஆண் பெண் அவங்களுக்குள்ளார எதெந்தெந்த இதில் வந்து ஒத்து வருது, குணத்தில் என்னென்ன ஒத்து வருது, பழக்க வழக்கத்தில் என்ன வருது, எல்லாமே பேசி அதுக்குன்னு கவுன்சிலிங்கு இதெல்லாம் பண்ணி எது நமக்கு ஒத்து வருதுன்னு பார்த்துலாம் மேரேஜ் பண்ணுற ஒரு சூழல் வந்தது. இங்கேயும் சில இடங்களில் அது மாதிரிலாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் கவுன்சிலிங்லாம் ரொம்ப முக்கியமாக தேவையா? இப்போ உள்ள பொண்ணுங்க கூட என்ன பண்ணுறாங்க, மேரேஜுக்கு முன்னாடி நான் பையன்ட்டு தனியாக பேசணும், எனக்கு ஃப்ரீக்குவென்சி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இது சம்மந்தமாகலாம் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: எது ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. எக்ஸாம்னால் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறோம். குழந்தை வளர்க்கணுன்னா கூட அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் மென்டலி. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன்றது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து அலுவலகத்திலேயோ இல்லை குள்ளையோ கல்லூரிலையோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ பேசிக்கிறதுக்கும் கணவன் மனைவின்ற ரோலுக்கும் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நம்ம உளவியல் ரீதியாக நம்ம தயாரா, ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தயாரா, நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே இது இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரியாலிட்டி ரெண்டும் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி இருந்ததுன்னா அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி கிட்ட ரொம்ப அருகில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது அந்த இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கா, ஒரு ஆண்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை ஒரு பெண்ணிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த வேல்யூ கிளாரிட்டி அதை வந்து அவங்க

0: பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக வரும். இல்லைன்னா முட்டி மோதி கற்றுக்கிட்டு தப்பு பண்ணி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் கற்றுக்கிறது, அது இயற்கையாக நடக்கிறது தான். அந்த அசௌகரியத்தெல்லாம் குறைக்கிறது தான் அந்த மேரிட்டல் கவுன்சிலிங். அது ஒரு அடிஷ்னலாக அது ஒரு கூடுதல் சொல்கிறது வாழ்க்கையை சுலபமாக்குற விதம் தான். அது
1: நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் சொல்கிறீங்க, கவுன்சிலிங் வந்து மேரேஜ் கவுன்சிலிங்
0: நல்ல விஷயம் தான்.
1: இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இப்போ வந்து சமூக ஊடகங்கள் பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் அவர் வேலையிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறாரோ இல்லையோ அந்த ஃபோன் நோண்டுறது, ஃபோனில் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி பார்க்குறது போகிறது வர்றது. அதே மாதிரி தான் பெண்களும் அவங்களும் வேலைக்கு போய்ட்டு வந்து இருக்காங்க. இப்போ இதில் வந்து உன் ஃபோனில் வந்து நீ லாக் பண்ணி வச்சுக்கிற, என்ன யார் கூட உன் ஃப்ரெண்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கும், பட் நம்ம உரிமைகள்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமாக. இப்போ அவங்களுடைய பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும், அது முக்கியமாக கேட்டால் சொல்லணுமா, இந்த மாதிரி இது விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன்.
0: ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் வருது. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தெரியணும், என்னென்னா நம்ம லைஃப்பில் மூணு ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னா நம்ம குழந்தையாக இருந்து படித்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழே இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து அது டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், சார்ந்து இருக்கிறது. வேலைக்கு வந்த பிறகு நம்ம தனி சம்பாரித்து கொஞ்ச நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை இருக்குது இல்லையா, அது வந்து இண்டிபெண்ட். அது அம்மா அப்பாவையும் மதிக்க மாட்டோம், நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் ஒரு இது இருக்கும், நம்ம நினச்சதை வாங்கிப்போம் நினச்சது செய்வோம். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்டர் டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. அந்த மூணு விதமான வாழ்க்கை நம்மக்கிட்ட வருது. நம்ம வந்து நோ மோர் டிபெண்ட்டு, நம்ம சார்ந்தும் இருக்க மாட்டோம், நோ மோர் இண்டிபெண்ட். அதையும் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும், நம்ம தனி கிடையாது, நம்ம வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சார்ந்துருக்கோம். நம்மளுடைய துக்கம் சந்தோஷம் ரெண்டையுமே அவங்களையும், அவங்களோட துக்கம் சந்தோஷம் இல்லாமல் நம்மளையும் இருக்குது. இதில் எவ்வளோ தூரம் ப்ரைவேசி அப்படின்னு சொன்னால், உங்களை பற்றி பின்னாடி உள்ளதை நோன்றது இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன முன்னாடி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை லவ் பண்ணீங்க, நீ லவ் பண்ணியா நான் பண்ணல, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். இப்போ நம்ம கமிட்டட் ஆகிட்டோம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம டைம் டிவோட் பண்ணுறது, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை தாண்டி நம்ம சோஷியல் இந்த ஊடகங்களில் போய் முகம் தெரியாத நபர்கள்ட்ட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அது டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான் சொல்லணும். அது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இதில் டிரான்ஸ்பரன்சின்றது வந்து இதில் நம்ம ஒழிக்கிறதுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா பிரச்சனைக்கு உங்களுக்கு நீங்களே இன்வைட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை வந்து மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த ஒரு வெளியில் போய் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போய் பேசினாலே ஒரு சந்தேகம் வரும், கன்சிஸ்டண்ட்டாக அதை செய்யும்போது சந்தேகம் வரும், லாக் பண்ணி வச்சுட்டு காமிக்காமல் இருந்தால் சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம இன்டிமேசி நம்மளுடைய அடுத்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக அது சிக்கலை தான் ஏற்படுத்தும். அதை வந்து ரெண்டு பேருமே தவிர்க்கணும். இது வந்து முன்னாடி மாதிரி இது ஆண் அப்படின்றது ஜெண்டர் ரோல் வந்து இப்போல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவல். இன்னும் சொல்ல போனால் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சில அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம், அதை தவிர இது எல்லாமே காமன். உங்களுக்குள்ள எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு உள்ள திறமை பெண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு உள்ள திறமை ஆண்களுக்கு இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஹார்மோன் டிஃப்ரென்ஸ் தான், அதெல்லாம் எப்போயோ தாண்டி வந்துருச்சு இந்த சமூகம். அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து ஆணும் பெண்ணு கிடையாது, டிரான்ஸ்பரன்சின்றது பொதுவானது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இன்டர் டிபெண்ட், அதாவது ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கிறத நினைப்பு இருக்கணும். ரெண்டு பேருடைய கோல் என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன். இதில் அவங்க கவனத்தை செலுத்தணுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் தனக்குன்னு ஒரு பிரவேசம் இருக்கணும்னு நினைக்கிறத வந்து அவங்களே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையை இன்வைட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
1: அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அதனால் வர பிரச்சனைகள் என்ன ஆகும்னா சின்னதாக தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இவங்களாலேயும் அவங்களாலேயும் சமாளிக்க முடியாத லெவலுக்கு அது போகும். ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ன்றது இட் இஸ் லைஃப், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அந்த இன்டிமேட் லைஃப் வாழ்க்கையே அவங்களே அழிச்சிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஒரு இன்டிமேட்டாக இருக்கிறப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம், ஆனால் இந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வரும். அப்புறம் ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான விஷயங்கள் கூட நாளடைவில் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வரும். அதனால் என்னவும் அவங்களுக்குள்ளே இந்த இன்டிமேஷன் வராததுனால தினந்தோறும் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து வீட்டுக்கு போகவே பிடிக்காது, பார்க்கவே பிடிக்காது, பேசவே பிடிக்காது, அப்படி வரும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகும்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே

0: குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையில் அஞ்சலாகும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு சர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும், வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலை துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெற உள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு JP Nadda தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணைக் குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த் குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடை குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடை குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118ஆக அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திர பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும், ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் எடுத்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு

0: மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25:28.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்ன, குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் பிரச்சனைகளை பத்தி தான் இன்னைக்கு விவாதிக்க போறோம். ஆட்டிசம் அப்படின்னா தமிழ்ல வந்து மன இறுக்கம் அப்படின்ற அர்த்தம். குழந்தைகளுக்கு ஏற்படுற பல விதமான பிரச்சனைகள்ல இந்த காலகட்டத்துல முக்கியமான பிரச்சனையா கருதப்படுற ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் டிசார்டர்ல அவங்களை அடக்கலாம். ஆட்டிசம்னா என்ன அப்படின்னா, குழந்தைகள் பிறக்கும் போது எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனைகளும் இல்லாம பிறப்பார்கள். அவர்களுடைய வளர்ற பருவத்துல 6 மாதம் முதல் 1.5 வயது வரை அந்த டைம்ல அவங்களுடைய வளர்ச்சி டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்ல ஏதாவது ஒரு சிறிய வித்தியாசம் நமக்கு தென்படுதா அப்படின்றத கண்டறியணும். அதை கண்டறிஞ்சு அதுக்கான டயக்னோசிஸ் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. முக்கியமா வந்து ஒரு 1.5 வயது குழந்தை பிறந்த போது நார்மலா இருந்தது, அதோட வளர்ச்சி மற்ற விதத்துல நார்மலா இருக்கு. 1.5 வயதுக்கு அப்புறமும் குழந்தை வந்து அம்மா அப்பா அப்படின்னு அவனுடைய தாய் தந்தையை பார்த்து கூப்பிடல, அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவங்களுடைய ஐ கான்டாக்ட் நல்லா இல்ல, புவர் ஐ கான்டாக்ட் இருக்குது. அவங்க பார்க்கும்போது நம்மளை பார்த்து பேச மாட்டாங்க, கீழே பார்த்தோ இல்ல வேற எங்கேயோ பார்த்து பேசுறாங்க. குழந்தைகளை பேர் சொல்லி கூப்பிடும் போது குழந்தைகள், 1 வயது குழந்தைகள் நம்மளை திரும்பி பார்க்கணும், நம்மளுடைய பேர் சொல்றதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த குழந்தைகள் தன்னோட தனிமைப்படுத்தி கொண்டு தானாவே தனியா உட்கார்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் தனியாவே விளையாடுறாங்க, மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு சிறிய டவுட் வரணும். அப்புறம் இந்த குழந்தைகள் வந்து நம்மளுடைய சத்தம் கேட்டா டிவியில இருக்கிறதுக்கோ பாட்டுக்கு இருக்கிறதோ கண்டிப்பா வந்து அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட காதல் கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா காது கேட்கறது நன்னா இருக்கும் போதே அவங்களால வந்து நேம் காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. குழந்தைகளுக்கு சில பேருக்கு காது கேட்காம இருந்துச்சுன்னா அதனால கூட அவங்க திரும்பி பார்க்காம இருப்பாங்க, நம்மளை பாக்குறதுலயோ நம்ம கிட்ட பேசுறதுலயோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் டிஃபெக்ட் இருக்கலாம். ஆனா இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு காது கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க நம்ம கூப்பிட்டாலும் நம்ம ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த தன்மையில தான் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் நம்மளுடைய காது கேட்காதனால இருக்கிற பிரச்சனைகள்னால வர ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களா இல்ல ஆட்டிசம்னால ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களான்னு சில குவஷினர் மூலயமா சில டெஸ்ட் மூலயமா நம்ம வித்தியாசப்படுத்த வேண்டியது இருக்கு. சில குழந்தைகள் ரொம்ப அதீதமான ஆக்டிவிட்டியா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களால ஒரு பொறுமையா ஒரு வேலையை நிதானமா செய்ய முடியாது. ஒரு கியூல நிக்க வைக்கிறாங்க ஸ்கூல்லனா அவங்களால வந்து பொறுமையா அவங்களுடைய டர்ன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அவங்களுடைய கவனம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். சோ இந்த மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல ரொம்ப அதீத அமைதியா இருக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்குள்ள கொண்டு வரலாம். இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன தொந்தரவுகள்ல குழந்தைகள் வந்து தன்னுடைய கண்ணோடு கண் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேச்சு அம்மா அப்பான்னு 1 வயசுக்கு அப்புறமும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய விளையாட்டு ரொம்ப தனிமையா இருக்கு, அதே இல்லனா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, மத்த குழந்தைகளோட இயல்பா பழக மாட்டாங்க பேச மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன இந்த முக்கியமான ரெட் பிளாக் சைன்ஸ் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு குழந்தை நல மருத்துவரையோ ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனோ கண்டிப்பா நீங்க அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்ப நான் சொன்ன அனைத்து சிம்டம்ஸுமே ஒரு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கான சிம்டமா இருக்கலாம். இது ஏன் நம்ம கண்டறியணும் முக்கியமா இருக்கு அப்படின்னா, மூளை வளர்ச்சி வந்து 2 வயது முதல் 5 வயதுக்குள் அந்த பிளாஸ்டிசிட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மெயினாக பார்த்தனா நம்மளுடைய உங்களை டயக்னோசிஸ் DSM-5 கிரைட்டீரியா படி குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு அம்மா அப்பா கிட்ட சில கொஷினர்ஸும் குழந்தைங்களை சில எக்ஸாமினேஷன் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை ஒரு பிளட் டெஸ்ட்லையோ இல்லை ஒரு இமேஜிங் ஸ்டடியிலையோ கண்டுபிடிக்க முடியாது. பிரச்சனைகள் சொல்றதை வச்சும் குழந்தைங்களை எக்ஸாமின் பண்ணுறதை வச்சும் தான் நம்மளால ஒரு டயக்னோசிஸ்க்கு வர முடியும். அப்படி வந்தால் எவ்வளோ ஏர்லியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஏர்லியா அவங்களுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். சப்போஸ் நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி அதை

0: சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டெவலப்மெண்டல் சப்போர்ட்டோ ஒரு ஸ்பீச் தெரப்பியோ ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியோ குழந்தைக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தை ஈஸியாக எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம டிலே பண்ணாமல் இந்த மாதிரி அறிகுறி நம்மளுடைய குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா இந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்றத உங்களுடைய குழந்தை நல மருத்துவரை அணுகி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான தெரப்பி தேவைப்பட்டதுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை விரிசில் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது

0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
2: நேரம் 7:30:36 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ? அவன் புன்னகையோடு இருக்கிறப்போ தான். கோபமாக இருக்கிறப்போ முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுக்கோங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது? இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதுன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான் அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு.
3: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
6: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது நகருலா. நேர்களே, நகரங்களின் சிறப்பு, மக்கள் வாழ்க்கை முறை, சுற்றுலா சுவாரஸ்யம், எங்கிருந்து எப்படி செல்வது, அங்கு என்ன செய்யலாம் என தினந்தோறும் உங்கள் வானொலி வழியாக சேவிகளுக்கு கொண்டு வரும் இந்த இனிய பயணம்தான் நகருலா. இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் ஆந்திர பிரதேச கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கோதாவரி ஆற்றின் கிளை ஆறுகளுக்கிடையே உள்ள ஒரு சின்ன தீவுகளின் கூட்டமாக இருக்கும் கோனசீமா டெல்டா பற்றிய செய்திகள் தான். இந்த பகுதியில் கோதாவரி நதி பல கிளைகளாக பிரிந்து ஓடுகிறது. இதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் எப்பொழுதும் இங்கு கிடைக்கிறது. மேலும் இந்த இடத்தை பற்றிய செய்திகளை கேட்கலாம் பாடல்களுக்கிடையே. தொடர்ந்து வருகிறது ஜோ படத்திற்காக பாடல், அரவிந்த் ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடியது.

0: கோதாவரி ஆற்றுப்படுக்கை ராஜமுந்திரி நகரை கடந்ததும் விருத்தா கோதாவரி, வசிஷ்ட கோதாவரி என்று இரு கிளைகளாக பிரிகிறது. விருத்தா கோதாவரி மேலும் கௌதமி என்றும் மற்றும் நிலரேவு எனவும் பிரிகிறது. அதுபோல வசிஷ்ட கோதாவரி, வசிஷ்ட கோதாவரி மற்றும் வைணதேயா என்று இரண்டு கிளைகளாக பிரிகிறது. இந்த கிளைகள் வங்காள விரிகுடாவின் கரையோரத்தில் சுமார் 170 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆற்றுப்படுக்கையை உருவாக்குகிறது. இந்த ஆற்றுப்படுக்கை தான் கோணசீமா பகுதியை உருவாக்குகிறது. நேர்களே, மனக்கண் முன்னால் 2-6-4 பிரிந்து அழகாய் ஓடும் பகுதிகளுக்கிடையே உள்ள நிலப்பகுதி எத்தனை பசுமையாக இருக்கும் என்பதை எண்ணிக்கொண்டே இந்த பாடலை கேட்டுங்கள். மீண்டும் கேட்கலாம் மேலும் சகுதி பல செய்திகள். பாடலுக்கு பின் வருகிறது ஓமை கடவுளே இப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.
1: போலாமா?
2: Seriously? Seriously?
1: Yeah.
2: Okay, let's go.

கோதாவரி ஆறு இரண்டாக பிரிந்து மீண்டும் நான்காக பிரிந்து கோணசீமா நகரம் உருவானதும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த தீவுகளுக்குள் உள்ள ஒரு பகுதி தான் திண்டி அப்படிங்கிற கன்னி உப்பங்கழிகளுக்கு பெயர் பெற்றது. உப்பங்கழி அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆங்கிலத்தில் பேக்வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆறுகள் அல்லது கடலுடன் இணைந்த ஓட்டம் இல்லாது தேங்கி நிற்கும் உவர்நீர் பகுதி. பாண்டியில் இருக்கிற சுண்ணாம்பூர் ஆறு கடலுடன் கலக்கும் முன் இருக்கும் அந்த இடம் போல இருக்கும். இந்த திண்டி தீவு

வினை தென்னை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்திரவே கடற்கரை, கோதாவரி ஆறு வங்காள விரிகுடாவில் சங்கமிக்கும் இடம், மறையும் சூரியன், இதை எல்லாமே ரசிக்கலாம். வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் இருந்தால் டால்ஃபினை கூட பார்க்கலாம். பாடலுக்கு பின் மேலும் உலாவருவோம். இந்த திண்டி தீவினை சுற்றி கேட்கவிருப்பது மாமன்னன் படத்திற்காக விஜயேசுதாஸ் சதீஷ் ஸ்ரீகோபாலன் பாடிய பாடல்.

நேரம் 7:52. வேலைவாய்ப்பு செய்திகள். பொதுத்துறையை சேர்ந்த யூனியன் வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்பரண்டிஸ் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 335, ஆந்திராவில் 303, மகாராஷ்டிராவில் 196, தெலுங்கானாவில் 164, கர்நாடகாவில் 131, மத்திய பிரதேசத்தில் 116, தமிழகத்தில் 95 உட்பட மொத்தம் 1865 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு வயது 1/4/2026 படி 20 முதல் 28 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஊதியம் ₹15,000 முதல் 20,000 வரை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹944. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹236. விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். விவரங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்ற முகவரியில் சரிபார்க்கவும். இந்திய ரிசர்வ் வங்கியில் அதிகாரி பணி காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. மொத்தம் 60 இடங்கள் காலியாக உள்ளது. கல்வி தொகுதி பட்டப்படிப்பு வயது 21 முதல் 30 வரை இருக்க வேண்டும். இதற்கான நாள் 1/4/2026 ஆகும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, மதுரை, கோவை உட்பட 17 இடங்கள் உள்ளன. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹100. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் நாளை ஆகும், அதாவது 20ஆம் தேதி. விவரங்களுக்கு opportunities.rbi.org.in என்ற இணையதள முகவரியில் காணலாம். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நேர்களை இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்டு இருக்க நகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் ஆந்திர பிரதேச கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கோதாவரி ஆற்றின் கிளை ஆறுகளுக்கிடையே உள்ள ஒரு சின்ன தீவுகளை கூட்டமாக இருக்கும் கோனசீமா டெல்டா பற்றிய செய்திகள் தானே. திண்டி அப்படின்ற இடத்த பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. திண்டியில் மற்றொருள்ள சுற்றுலா இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருரு ஹெரிட்டேஜ் வில்லேஜ். இந்த வில்லேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தமது தமிழ் பாரம்பரிய கலை, கட்டிடக்கலை, கலாச்சாரத்தை பாதுகாத்து வரும் ஒரு சிறிய கிராமமாக திகழ்கிறது. தங்களை சுற்றியுள்ள பகுதிகள் நவீனமாக போதிலும் பாரம்பரிய கட்டிடக்கலையை நிலைத்திருக்கும் கிராமம் இது. அடுத்ததாக கோதாவரி ஆற்றின் மீது அமைந்துள்ள கோரிங்கா வைல்டு லைஃப் சாங்சுரி. இது 24 வகையான அலையாத்தி தாவரங்களும் 120 வகையான பறவைகளுக்கும் தாயகமாக விளங்குகிறது. இங்கு படகு சவாரி செய்யலாம். 2 கிலோமீட்டர் நீளமுள்ள மரத்திலான நடைபாதையில் சென்று சதுப்பு நிலக்காடுகளை ரசிக்கலாம்.

நேர்களை, இதுவரை ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள கோனசீமா நகரை சுற்றி வந்தோம். நகருலா பற்றிய செய்திகளை கேட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நகரை சுற்றி வரும் செய்திகளுடன் உலா வருவோம் நகருலா நிகழ்ச்சியில்.

0: தா. சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தர்பூரில் மத்திய மண்டல குழுவின் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். மத்திய வேளாண் அமைச்சகம் விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் முக்கிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீட்டு உபயோக பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விற்பனை எளிதாக்கப்பட்டுள்ளது என்றும் வேளாண்மை தொடர்பான முக்கிய தகவல்கள் அனைத்தும் பாரத் விஸ்தார் வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவு எனும் புதிய கட்டமைப்பு பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சக செயலாளர் திரு ஆதிஷ் சந்திரா எடுத்துரைத்தார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா பங்கேற்றார். தாய்லாந்து, ஈரான், ஸ்வீடன் மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் இருதரப்பு உறவுகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதாரம், மருத்துவத்துறை, பொது சுகாதார அமைப்புகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஜே பி நட்டா தமது ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெங்கடாநகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், விஸ்வநாதன் நகர், செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, எஸ்பி பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, கருவூலம் சாலை, ஜமீன்தார் கார்டன், வைசியால் வீதி, நேரு வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி, எஸ் எஸ் பிள்ளை வீதி, ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை, வைத்திக்குப்பம், புது தெரு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம். அறிவை வளர்க்கும் தகவல்கள், ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் விழிப்புணர்வுகள், அன்றாட வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள குறிப்புகள், இன்னும் பல என பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை கொண்டு வரும் இந்த தகவல் தளம் நிகழ்ச்சி. உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் சொன்ன சொல் வெறும் வார்த்தைகள் அல்ல. இன்று நம் உடல் நலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது சத்தான உணவுகள்தான். நாம் உண்ணும் உணவு சத்தாகவையாக இருந்தாலும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் உண்ணும் உணவில் நமக்கு தெரியாமலேயே அதிக அளவு சர்க்கரை கலந்துவிட்டு நம்மில் பெரும்பாலோர் எத்தனை மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குறையாமலே இருக்கும் இந்த மறைந்த சர்க்கரை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கிடையே. கேட்கலாம் இப்பொழுது குட் நைட் படத்திற்காக சியான்ஸ் ரொடான் கல்யாணி நாயர் பாடிய பாடல்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தேநீர், காஃபி போன்றவற்றில் சேர்க்கும் சர்க்கரை மட்டுமல்லாது பிஸ்கெட், ஜூஸ், பிரெட், பதப்பட்ட உணவுகள் போன்றவற்றில் சர்க்கரை மறைந்திருக்கும். இவைகளில் சேர்க்கப்படும் பல பொருள்களின் பெயர் வேறு வேறாக இருந்தாலும் அவை உடலில் சர்க்கரையாகவே செயல்படுகின்றது. அதனால் ஒரு பொருளை வாங்கும் முன் அதன் மூலப்பொருட்கள் என்ன என்பதும் அதில் இருக்கும் லேபிளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சுகர் ஃப்ரீ என்ற லேபிளை மட்டும் பார்க்காமல் அதில் சேர்க்கப்பட்டுள்ள மூலப்பொருட்களை லேபிளையும் பார்க்க வேண்டும். லேபிளில் இருக்கும் சில பெயர்களின் விளக்கம் தெரிந்து கொள்வோமா? ஃப்ரக்டோஸ், இது பழங்களில் இயற்கையாக இருக்கும் சர்க்கரை. இதை ஃப்ரூட் சுகர் என்றும் சொல்வார்கள். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம் இவைகளில் மிகுதியாக இருக்கும். பழமாக சாப்பிட்டால் அதிக பாதிப்பு தராது. ஆனால் பதத்தப்படுத்தப்பட்ட உணவை சேர்க்கும் பொழுது அது உடலுக்கு பாதிப்பை தரும். கல்லீரலில் கொழுப்பு சேரலாம். உடலின் எடை அதிகரிக்கலாம். உடலில் சர்க்கரை அளவு கூடும். நேர்களே, கவனம் தேவை. ஃப்ரக்டோஸ் என்பது இயற்கையாக இருக்கும் வார்த்தை தான். அல்லது உணவுகளில் சேர்க்க சர்க்கரைக்கு பதிலாக சேரும்பொழுது உடலில் சர்க்கரையாகவே செயல்படுகிறது.
4: GRT 12.

0: ஒலித்தது அன்பு அறிவு. இப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிட்ட இடங்களுக்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. வார்தாசினார் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட் மகாத்மா காந்தி வீதி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், சாலை மாரியம்மன் கோவில் வீதி, விஸ்வநாதன் நகரின் ஒரு பகுதி, ரெயின்போ நகர், முதல் குரக்கு தெரு, செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ்வி பட்டேல் சாலை, தியாகராஜர் வீதி, அண்ணா சாலை, கருவூலம் சாலை, காந்தி வீதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன் பகுதி, குமரக்குறுப்பாளம் பள்ளம், செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், காமராஜ் நகர், ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி, வைசியாள் வீதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதியின் ஒரு பகுதி, ஒயிட் டைன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி, வாழைக்குளம் வைத்திக்குப்பம் பகுதி, எஸ்வி பட்டேல் சாலை ஒரு பகுதி, ஒயிட் டவுனின் ஒரு பகுதி, அங்காளம்மன் நகர், பஜனை மடம் வீதி, அம்பலவாணர் நகர், புது தெரு, ஒத்தவாடை வீதி, கணேஷ் நகர், அம்பேத்கர் நகர், ஸ்டாலின் நகர், அரவிந்த் நகர் கார்டன், கலைவாணர் வீதி, பட்டினத்தார் தோட்டம், சுனாமி குடியிருப்பு தெற்கு, ராமலிங்க நகர், கோவிந்தன் சாலை முழுவதும் மற்றும் இ பஸ் சர்வீஸ் ஸ்டேஷன். புதுவை மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். செய்திகளைத் தொடர்ந்து தகவல் தளம் மேலும் பல தகவல்களை கொண்டு வரும். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

நேரம் 8:30. முதன்மை அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம் தகவல் தளம். நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பல பெயர்களில் சேர்க்கப்படும் நம் உடலில் சர்க்கரையாகவே செயல்படும் பொருட்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் இல்லையா. இதில் நாம் தவிர்க்க வேண்டியவை என்ன என்பதை அறிந்து கொள்ள லேபிளில் குறிப்பிட்டுள்ள மூலப்பொருட்களின் லிஸ்ட்டை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருக்கோம். முதல்ல வந்து ஃப்ரக்டோஸ் பற்றிய செய்திகளை கேட்டோம். அடுத்ததாக கார்ன் சிரப் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த பெயரை கேட்டாலே சோள மாவிலிருந்து தயாரித்தது என்பது தெரியும். இது அதிகமாக பேக்கரி ஐட்டம்ஸ், சாஸ், ஐஸ்கிரீம் இவற்றில் சேர்க்கப்படுகிறது. நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். ஆனால் நம் உடலில் சேரும் பொழுது சர்க்கரை செய்வதைப் போலவே வேலை செய்யும். இது சோள மாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு இனிப்பு திரவமே தான். இதன் அளவு அதிகமாக இருந்தால் டயபெட்டிஸ் என்னும் நீரிழிவு வந்தே சேரும். சுகர்லெஸ் என்ற லேபிளில் உள்ள பெரும்பாலான ஜூஸ்களில் இதை சேர்ப்பார்கள். இதில் மற்றொரு ரகம் அதிக ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்,

இருக்கும். ஆனால் நம் உடலில் சேரும்பொழுது சர்க்கரை செய்வதைப் போலவே வேலை செய்யும். இது சோள மாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு இனிப்பு திரவமே தான். இதன் அளவு அதிகமாக இருந்தால் டயபெட்டிஸ் என்னும் நீரிழிவு வந்தே சேரும். சுகர்லெஸ் என்ற லேபிளில் உள்ள பெரும்பாலான ஜூஸ்களில் இதை சேர்ப்பார்கள். இதில் மற்றொரு ரகம் அதிக ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்ற வார்த்தைகளில் இருக்கும். இந்த வார்த்தைகளில் எங்குமே சுகர் அதாவது சர்க்கரை என்ற வார்த்தையே இல்லை. ஆனால் அது செய்யும் வேலையோ உடலில் சர்க்கரையை கூட்டுவதுதான். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். இமைக்கா நொடிகள் இப்படத்திற்காக ரகு தீக்ஷித், சத்யபிரகாஷ், ஜித்தன் பாடிய பாடல்.

சர்க்கரையாகவே செயல்படும் பொருள்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் இல்லையா. அடுத்தது மால்டோஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இது இரண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகளை சேர்ந்து உருவாகும். அரிசி, கோதுமை, சோளம் இவற்றில் உள்ள ஸ்டார்ச் உடையும் பொழுது மால்டோஸ் உருவாகிறது. இந்த பெயர் இருந்தாலும் இதுவும் சர்க்கரை தான். அடுத்ததா டெக்ஸ்ட்ரோஸ். இது குளுக்கோஸின் மற்றொரு பெயர்தான். இது உடலில் மிகவும் விரைவாக உறிஞ்சப்படுகிறது. பொதுவாக எனர்ஜி பானங்களில் சேர்ப்பார்கள். அதிகமாக உட்கொண்டால் இன்சுலின் அளவுகளில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தும். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். மாரி 2 படத்திற்காக தனுஷ் தி பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில பல பெயர்களில் சேர்க்கப்படும் நமது உடலில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் பல பெயர்களில் நம் உடலில் சர்க்கரையாகவே செயல்படும் பொருட்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இல்லையா? அந்த லிஸ்ட்டில் அடுத்ததா கேரமல். இது சர்க்கரையை அதிக வெப்பத்தில் உருக்கி தயாரிக்கப்படும் போது பழுப்பு நிற இனிப்பு பொருள். கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸில் அதிக

அதிகமாக பயன்படுத்துவார்கள். பெயர் மட்டும்தான் வேறு, ஆனால் இதுவும் சர்க்கரைதான். நேர்களே, சர்க்கரை எப்பொழுதும் சர்க்கரை என்ற பெயரில் வராது, பல பெயர்களில் மறைந்து வரும். லேபிளில் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமாக குளுக்கோஸ், சிரப், ஸ்வீட்னர், கேன் ஜூஸ், மால்ட், ஹனி சாலட்ஸ், இவையெல்லாம் பல பெயர்கள். அளவாக எடுத்துக்கொள்ள ஆரோக்கியம் பெருகும். ஃபுட் லேபிளை படிப்பது நல்ல பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு ஆரோக்கிய பாதுகாப்பு. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருகிறது என்ஜிகே படத்திற்காக சித் ஸ்ரீராம், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: இன்றைய தகவல் தளம் அளித்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நிறைவோடு மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
3: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரை இசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்று

0: மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம் 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
1: வணக்கம், என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்குறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்ல கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
2: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ஒரு தமிழருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் ஒரு 7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
1: அதை கேட்பேன். விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள், இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நான் கருதுறேன்.
3: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்தில் ஆல்வின்ற நபர் பேசுகிறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியாக கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
4: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
3: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலயமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே இதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால். ஆனால் இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னென்னா வினா விடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைங்களால பற்றி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா. நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறைய ரேடியோவில் பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோவில் பாட்டு கேட்பேன்னா தனியாக நம்ம பாட்டு போட்டு கேட்டால் தனியா ஓடும். ஆனா ரேடியோல கேக்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமையை போக்குற ஒரு இதாக தான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரேடியோ பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், ஏன்னா இப்ப எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம் எல்லாம் பத்தி நிறைய கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும் போது அந்த 90s பாடல்களை அந்த மெலோடிஸ் கேட்டுட்டு தூங்குவேன். அது ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னோர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதில் போட்டு விடுவாங்க. இப்போ இப்படி வட்டமாக இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா, அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை புறா எடுத்து திரும்ப சளிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்பொடி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள், சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவத்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள், இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
2: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
3: வணக்கம்
2: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
2: நல்லா அழகாக வந்திருக்கீங்க. சரி, எங்கே இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்கள்.

0: யாருக்கு சரியா தெரியாதுல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
1: நங்கவள்ளி பக்கம்.
0: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்றீங்க. சரி, ஒன்னாவது படிக்கிறீங்களா ரெண்டாவது? நீங்க
1: ஒன்னாவது.
0: நல்லா படிக்கிறீங்களா?
1: எஸ்.
0: என்ன நல்லா படிக்கிறீங்க?
1: பாட்டு கதை.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்வெளி?
1: பாட்டு.
0: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது
1: அது? ஸ்பீச்.
0: நீங்க சொல்லுங்க.
1: Good morning everyone, my name is Samali. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school. We play and learn together. I love my school. Thank you.
2: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள், இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள், இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
3: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிரக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி மொட்டைமாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கொண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. உங்கள் கருத்துக்களை பகிர அழைக்க வேண்டிய எண்கள் 0413-227-527-30 மற்றும் 0413-227-527-40. இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியை பங்கேற்று நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. மதியம் 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். மதியம் 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. மதியம் 12:00 வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளியம்மன் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
6: நேரம் 9:00 ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி ராகம் கவுளை மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் 9:33. அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சாமஜ வரகமனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நார்வேயில் நடைபெற்ற இந்தியா நார்வே வர்த்தக மற்றும் ஆராய்ச்சி உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் வலுவான வணிக நடைமுறைகள், திறமையான இளைஞர்கள், முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஆகியவை நார்வே நிறுவனங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளை வழங்குவதாக பிரதமர் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் மத்திய மண்டல குழுவின் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. G20 உச்சி மாநாட்டை அமெரிக்கா இந்த ஆண்டின் இறுதியில் நடத்தவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை வாஷிங்டன் தீவிரப்படுத்தி வரும் நிலையில், முன்னதாக முன்னணி பொருளாதார நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஒருங்கிணைக்கும் ஜி

0: G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை அக்டோபர் மாதம் நடத்தவுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய உறுப்பு நாடுகள் இந்த G20 அமைப்பில் உள்ளன. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெளியில் அலைவதை தவிர்க்கவும், போதிய அளவில் நீர் அருந்தி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளவும், மெலிதான பருத்தி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உருவையாறு, மங்கலம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி நேர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் விருப்பமாக விவசாயி படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது.
2: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
3: அரஞ்சனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு?

நேரம் 10:07. 8 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் ராஜபாளையம் பிரபுவீரா, இவர் விருப்பமாக மாப்பிள்ளை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 10:16. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. உங்கள் கருத்துக்களை பகிர அழையுங்கள் எண்கள் 0413-227-5230 மற்றும் 0413-227-5240 என்ற எண்களை. இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் அறிவிக்கிறோம், குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நிகழ்ச்சியில் பங்கேற்று நேரப்படுத்துகிறார் மீனாட்சி. கேட்டாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். பம்மல் ராஜன் இவர் விருப்பமாக எங்க ஊரு காவல்காரன் படத்திற்காக மனு பாடிய பாடல்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விருப்பமாக வாழ்க்கை படகு படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 10:25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் கோவூர் சூரியமூர்த்தி, இவர் விருப்பமாக மனிதரில் இத்தனை நிறங்களா. இப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேய நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு குழந்தைகள் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. உங்கள் கருத்துக்களை பகிர அழைக்க வேண்டிய எண்கள் 0413-227-5230 மற்றும் 0413-227-5240 என்ற எண்களை. மீண்டும் ஒருவரை தலைப்பை அறிவிக்கிறோம், குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நிகழ்ச்சியில் பங்கேற்று நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: முகநூல் வழி நேயர் விருப்பம் தொடர்ந்து கேட்கலாம். திருவாரூர், காட்டூர் சிவகுமார், சுஜாதா சிவகுமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விருப்பமாக பிரியா படத்திற்காக KJSதாஸ், S. ஜானகி பாடிய பாடல்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நீலாணி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விருப்பமாக முத்தான முத்தல்லவோ இப்படத்திலிருந்து பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இவர் விருப்பமாக பருவராகம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. உங்கள் கருத்துக்களை பகிர அழைக்க வேண்டிய எண்கள் 0413-2275230 மற்றும் 0413-2275240. இந்த நிகழ்ச்சியினை பங்கேற்று நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். வேதாரண்ய மட்டம் 4 வேதபதி கே பி ராஜா துறை, தலைஞாயிறி ஏ ராஜா முகமது இவர்கள் விருப்பமாக ரோஜாப்பூர் அவிக்கைக்காரி இப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் இன்னும் பல நேயர்கள் தங்கள் பாடலை விருப்பம் தெரிவித்துள்ளனர். நேரமின்மை காரணமாக நேர் விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் மாதவரம் பால்பண்ணை, சரஸ்வதி பத்மநாபன், சோமசுந்தர பிரபு, தாராபுரம் நாடார் தெரு, பேபி அம்பிகா, துரைராஜ், இளவரசி சித்ரா, சுகந்தி, கோகிலா, ராம் பிரகாஷ், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ஹேமலதா, முள்ளக்காடு பாபு, பொன்னியமேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத், மௌத்ராபாத் மாவட்டம், உத்தரப்பிரதேசம், முகேஷ், காவ்யா கஷ்யப், ஷீதல் கஷ்யப், சோனு சுரேஷ், ராஜ்பால், காஜல் பார்டர், தன்வி, டார்கெட் சோனி, மோகினி, ஹிருத்திக், பல்வீர் சிங், இவர்கள் அனைத்திற்காகவும் ஒரு பாடல் வருகிறது. வாழ்த்து தெரிவித்த காரைக்கால் நிறைவி நச்சுப்பிள்ளை குடும்பம், பண்ணைப்புறம் மணிகண்டன், காட்ரா சந்தான், மௌரியா கோவில், பரேலி, தேவி, பிரகாஷ், ரிங்கி, கபில், வேத்ரம், கைலாஷ், சுனில், கிளிம்பர், சுவாதி, இவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இதோ வருகிறது அழகன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.
1: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றும் நாளையும் இத்தாலிய பிரதமருடன் பிரதிநிதிகள் நிலையில் பிரதமர் திரு மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வலுவான போக்குவரத்து தொடர்புகளுக்கு இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம், தென்கொரியா ஆகிய 2 நாடுகளுக்கான பயணமாக நேற்று சென்றுள்ளார். பயணத்தின் முதல் கட்டமாக வியட்நாமில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரை அவர் சந்தித்து இராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது குறித்தும் விவாதித்தார். இன்று முன்னாள் வியட்நாம் அதிபர் ஹோச்சிமின் பிறந்த நாளை ஒட்டியதாக பாதுகாப்பு அமைச்சரின் வியட்நாம் பயணம் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா பங்கேற்றார். தாய்லாந்து, ஈரான், ஸ்வீடன் மற்றும் மொரிஷியஸ் ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் இருதரப்பு உறவுகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதாரம், மருத்துவத்துறை, பொது சுகாதார அமைப்புகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு JP நட்டா தமது ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், மதுரை, தர்மபுரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02.

0: நேயர் நேரம். நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். குழந்தைகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரும் வரம் தான். நம்மளோட வாழ்க்கையில் பெரும் வரம் பெற்றிருக்கோம் அப்படின்னா அது நமக்கு கிடைத்த குழந்தைகள் தான். அது எவ்வளோ ஒரு பாக்கியம், எவ்வளோ ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட குழந்தைகளை பேணி வளர்த்து பாதுகாக்கிறது அப்படின்றது ஒரு சவாலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம், நிச்சயம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைகளை ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம கவனித்து உற்று நோக்கி அவர்களை எப்படி நம்ம வரவேற்கணும், எப்படி நம்ம அவங்கள வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கறது ஒரு பெரும் சவால் தான். ஸோ குழந்தை வளர்ப்பில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்றது, இந்த ஒரு மணி நேரம் வந்து இதற்கு பத்தவே பத்தாதுன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. குழந்தைகள் கிட்ட நம்ம காற்ற ஒரு அன்பு, அதீத அன்பு, அந்த அன்பே வந்து அதீதமாக மாறும்போது, மிகையாக ஆகும்போது வேறு விதமாக இருக்குது. குழந்தைகள் தனக்கான செயல்பாடுகளை எதன் மூலம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, கோபம், அவங்களுக்கு அழுகை, இதன் மூலம்தான் அவங்களுக்கு வேண்டியவற்றை நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆனால் அந்த கோபத்தில் உள்ள விஷயங்கள் என்ன, அவங்களோட அழுகையில் உள்ள அர்த்தங்கள் என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்கே நமக்கு பல விஷயங்கள், நமக்கு அதுக்கு ஒரு பெரிய டிக்ஷனரி தேவைப்படும். ஆனாலும் குழந்தை வளர்ப்பில் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கண்காணிக்கணும், கவனிக்கணும் அப்படின்றத நீங்கள் பேசலாம். 0413-2275-230, 2275-240 நம்பருக்கு டயல் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ நேயர்கள், குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 0413-2275-230, 2275-240 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வேலூர் மாவட்டம் கற்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ஓகே ஓகே, சந்தோஷம்.
1: மேம், குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கும் பொழுது மேம், அவங்களுக்கு தேவையான கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் மேம். அது ஒவ்வொரு பெற்றோருடைய அந்த ஒரு கடமை, அது எல்லாரும் சிறப்பா செய்யறாங்க. சரி, குழந்தைகளை எடுத்த உண்மையுமே கல்வியா அப்படிங்கும் பொழுது, வீட்டுல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். பெரியவங்க பேர் யாரு, தாத்தா யாரு, பாட்டி யாரு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களினுடைய பேரை சொல்லி கொடுக்கணும் இல்லையா. நிறைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோடைய பெயர் அப்படிங்கறது கூட தெரியல மேம். எல்லாரையுமே ஆங்கிளா பொதுவா அங்கிள், பெண்களா பொதுவா ஆன்டிங்கிறாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்களா?
0: நிச்சயம் நிச்சயம்.
1: ஆமா, அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா, நல்ல தரமான சத்துள்ள ஆகாரங்கள் அப்படிங்கறத கொடுக்கணும் மேம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கஞ்சி கொடுக்கறது அப்படிங்கறது ரொம்ப நல்லது. அப்புறமா குழந்தைகளுக்கு சத்தான புரதச்சத்து, அதாவது பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கறது நல்லது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ஆவியில வேக வைத்த உணவுகள், அதை கொடுக்கறது அப்படிங்கறதும் ரொம்ப நல்லது இல்லைங்களா?
0: கண்டிப்பா. ஹலோ சொல்லுங்க.
1: கேக்குது இல்ல மேடம்?
0: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
1: அதே மாதிரி இந்த உடல்மான ஒரு சத்தான உணவுகள் கொடுக்கறதுனால குழந்தைகளுடைய நினைவாற்றல் அப்படிங்கறதும் அதிகரிக்கிறது மேம். இப்ப பாத்தீங்கன்னா, பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாமும் கொடுக்கணும். எல்லாவற்றிற்கும் மேல மேம், இதுல கொஞ்சம் விளையாட விடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மேம். குழந்தை வளர்ப்புல கொத்தி கொத்தி கொத்தி வைக்கிறது, வளர்க்கறது அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளை வெளியில கொஞ்சம் நாலு பேரோட மிங்கிள் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா பெற்றோர்களும் குழந்தைகள் மண்ணில போய் விளையாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் கிருமி தொற்று வருமோ, அவங்களுக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க மேம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் மண்ணில விளையாட அவர்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: நாலு செவத்துக்குள்ள வளர்க்கிற காலங்களும் மாறி போய் இன்னைக்கு நாலு ஃப்ரேம் அப்படின்னு ஆயிருச்சு. என்ன அப்படின்னா, நம்மளோட மொபைலே ஒரு பெரிய உலகமா குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு அதை தான் நம்ம வந்து கத்துக் கொடுத்துட்டோமோ, அவங்கள ஒரு தவறான பாதைக்கு அவங்கள வழி நடத்திட்டோமோ அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயத்துலதான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இல்லையா?
1: கண்கூட பாக்குறேன் குழந்தைகள். நம்ம அம்மா அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா, பராக்கு காமிச்சு நம்மள சாப்பாட்டு விடுவாங்க. இதோ ஆடு பாரு, இதோ மாடு பாருன்னு. இப்ப குழந்தைகள் கையில ஒரு செல்போன் கொடுத்துட்டு

மன தைரியம் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரும் விஷயம்தான் அது. ரொம்ப எல்லா விஷயத்தையுமே நீங்கள் டச் பண்ணி சொல்லிட்டீங்க, நம்ம இன்னும் நிறைய பேசலாம். ஓகே, நன்றி உங்களோட கருத்துக்கு, நன்றி.

0: நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நம்ம குழந்தைகளை பற்றி நம்ம பேசணும். ஒரு குழந்தையாக இருக்கும்போதே அதை பாதுகாப்பாக வளர்க்குறதுலேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு அது சின்ன வயதுலேருந்தே அதுக்கு எப்படி அதனோட உடல் அமைப்பை பார்க்கணும் எல்லாமே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு ஒரு நேயரும் சொன்னார், அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் இந்த சமூகத்தில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நம்மிடமிருந்து தான் அது கற்றுத்தரப்படணும். அதை சொல்லி கொடுக்காமலே இருந்தால் அந்த குழந்தைகள் எந்த தவறான பாதைக்கும் போகாமல் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோன்னும் போது அந்த குழந்தைகள் மேலே எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்றத பற்றியும் பேசலாம். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வணக்கம்.
1: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
1: குழந்தைகள் வளர்ப்பில் வந்து பெற்றோர் வந்து ஒரு முன்னுதாரணமா வாழ்த்து காட்டணும். குழந்தைகள் வளர்ப்புங்கிற போது பாசத்தையும் கண்டிப்பையும் சமமா கொடுக்கணும். குழந்தைகள் வளர்ப்புல நம்ம அதிக கவனம் செலுத்தணும். ஏதோ பள்ளிக்கூடம் போனாங்க, கல்லூரி போனாங்க, வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு இல்லாம அவங்களுடைய அசைவுகளை, அவங்களுடைய சிந்தனைகளை, அவங்களுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கணும். இப்ப இருக்கிற காலம் வந்து தொடு கைபேசி அப்படின்னு வர நேரங்கள்ல அவங்க பொன்னான நேரங்கள் பாழாயப்படுது. அது குடும்பங்கள் அவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு நாம பாத்துக்கணும். அதே நேரத்துல ஒரு சில தவறான நண்பர்களோட பழகுகிற இப்ப இருக்கிற மாணவி மாணவர்கள், இப்ப இருக்கிற இளைஞர்கள் வாழ்வு சீரைக்கு தட்டுல விட்டில் பூச்சிகளை தொலைந்து போயிடுறாங்க. அதனால அவங்க கிட்ட விழிப்புணர்வுங்கிறது அதிகமா இருக்கணும். இந்த அலட்சியம்ங்கிறது உள்ள நுழைவதனால்தான் இது மாதிரி தவறுகள் அதிகமா போயிட்டு இருக்கு. பெற்றோர்கள் வந்து சந்தேகப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. பொறுமையினும் நகையணிந்து கொள்வது முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும். இவங்க கோபப்படுகிற போதும் சந்தேகப்படுகிற போதும் அவங்க வந்து பெற்றோர்கள் மேல வெறுப்பு வந்துடும். அதே போல வந்து ஒரு சில வந்து ஒப்பிடுவாங்க. நீ எதுக்கு படிக்கிற, நீ எதுக்கு பயணம் போற, ஒண்ணுக்குமே புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் மாணவி மாணவர்களோட ஒப்பிடக்கூடாது. இப்ப இருக்கிற மாணவி மாணவர்கள் தோல்விகளை சந்திக்கிற நேரங்கள்ல அடுத்த இலக்குகள் வச்சு பயணிக்கிற வழிகள் தேடல்கள் எங்க இருக்குன்னு
0: பாக்கணும்.
1: கல்லூரியில சேர்க்கணும், எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், அதுக்கான ஆலோசகர்களா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் மாறணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் பெற்றோர்கள் தன்னு கருத்துமா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற குழந்தைகள் சுடுமன் பொம்மைகள், அதனால குழந்தைகளை கையாள்றதுல பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கும். அப்படி கவனமா இல்லாம போனதுல தற்கொலை மரணங்கள் நிறைய இருக்கு.

0: காலத்துல தாமணி பாவாடை போடுவாங்க, கண்டிப்பா இருந்தது. இப்ப அது போய் முக்கா கால் கட்டுறது போற நேரங்கள்ல தவறுகள் நடக்கிறதுக்கான விஷயங்கள், பாலியல் தொல்லைகளும் சுரண்டலுக்கும் இது ஒரு ஆளாய் போடுறதுனால திருமதிகள்
1: ஆடை கட்டுப்பாடு அப்படின்றத நம்ம அத கரெக்டா சரியானதான் சொல்லியிருக்கீங்க. ஆனா இதனாலதான் இது மாதிரி ஒரு விடயங்கள் ஏற்படுது அப்படின்றத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தன்னோட இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு நபரும் நினைத்தால் மட்டும்தான் அது இருக்குமே தவிர, இதனாலதான் இது நடக்குது அப்படின்ட்டு அதுல வந்து நம்ம சுட்டி காட்டுறது தவறான ஒரு விடயம்தான். ஏன்னா அது வந்து அவங்களை சிறுமைப்படுத்துற மாதிரி சிறுமைப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ ஒரு ஆண் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து நான் ஒரு ஆண் அப்படின்றதுக்காகவே அந்த உடையோ இல்லை உடை மேல் ஆடை அணியாமலேயே கூட வெளியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு விடயங்கள் இருக்கு. அப்போ எந்த பெண்களும் வந்து ஆண்களை தவறான பார்வையோ இல்லை இப்படி இருக்காங்க நம்ம பார்க்கறதில்ல. ஆனால் அதே பெண் அப்படி வந்து நிற்க முடியல அப்படின்னாலும், ஆனால் அவள் குறித்த ஆடை குறித்த விமர்சனங்களை நம்ம வந்து அதை வந்து ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது. அது அதனால தான் இந்த சீண்டல்கள் அப்படின்ற பாலியல் சீண்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனி பக்குவம் இருக்கணும். நமக்கு இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க உறுதியாக இருக்கணும். அப்போ தான் இந்த தவறுகள் ஏற்படாது. ஓகே, நிறைய விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டினீங்க. நன்றி சார், உங்கள் கருத்துக்கு நன்றி. குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை அப்படின்னும் போது பல விடயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உலகமே இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. அன்று வளர்த்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப மாறி இருக்காங்க. இப்போ நம்ம வளர்ந்த விதம், நம்மக்கிட்ட நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நாங்கள்லாம் வளர்க்கும் போது இப்படி இருந்தோம், நாங்கள் பேசக்கூட மாட்டோம், அப்பா அம்மாவை மீறி நாங்கள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம், அவங்க சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய குழந்தைகள் வந்து தன்னோட கருத்தை சுதந்திரமாக பெற்றோர்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த கருத்துகள் ஏற்புடையதா ஏற்பற்றதா அப்படின்றத நம்ம முடிவு செய்யணும். நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே குழந்தைகள், கட்டுப்பாடு மீன்ஸ் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது நல்லது இது தவறு அப்படின்றத சொல்லும் இடத்தில் நாம் இருக்கோம். அம்மா அப்பா சொன்னால் அது நல்லதாக தான் இருக்கும். இதில் வந்து அம்மா அப்பாவை மட்டுமே இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்மை சார்ந்த சமூகங்கள், அதாவது உறவினர்கள் முதற்கொண்டு இதில் எடுத்துக்கலாம். பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் மூலமாகவும் ஒரு குழந்தைகள் வந்து கண்காணிப்பு வளர்ப்பு அப்படின்றது இதிலிருந்தே தான் இருக்குது. படிப்படியான வளர்ப்பு தானே நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைகள் எப்படி வளரணும் அப்படின்றத நம்ம கண்காணிக்கிறோம். அரவணைப்பு அன்பு நிச்சயம் முதல் ஒரு குழந்தைக்கு தேவையானது அந்த அன்பும் அரவணைப்பும் தான். அங்கே தான் ஒரு குழந்தையை ஈஸியாக எளிமையாக அதனோட மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போதைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து என் குழந்தை வந்து ஒரு கௌரவம் சொல்லுவோம்ல, இந்த கௌரவத்தை நோக்கி எல்லாருமே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து சித்தப்பா சித்தி மாமா இல்லை நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை தவறான பாதையில் போது இல்லை ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஒரு மிரட்டல் விடுவாங்க. ஏய் எங்கே போகிற என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு மிரட்டல் துணி இருக்கும். அதற்கு அந்த குழந்தை கட்டுப்பட்டு பயந்து இந்த தவறை செய்தால் இவங்கெல்லாம் பார்த்துருவாங்க, இவங்கெல்லாம் வந்து அம்மா அப்பா கிட்டே சொல்லிடுவாங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என் குழந்தை நானே ஒன்றும் சொல்கிறதில்ல, நீங்கள் யார் என் குழந்தையை அடிக்கிறதுக்கு, நீங்கள் யார் அதை பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு தவறான ஒரு பாதையை அந்த குழந்தைகளிடம் விதைச்சிடுறாங்க அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் நம்ம மதிக்கக்கூடாது, இவங்களாம் யாரோ எவரோ தான், இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு இன்றைக்கி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பொதுவெளிகளில் நீங்களே எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, ஒரு பேருந்தில் பயணிக்கும் போது கூட பார்ப்போம், ஒரு கல்லூரி படிக்கும் பசங்களாக இருக்கட்டும் இல்லை பள்ளிப்பரு பசங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அட்டகாசம் படியில் தொங்கிட்டு வராங்க இல்லை ஏதோ கத்திட்டு வராங்கன்னும் போது ஒரு பெரியவர்கள் ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் செய்யாத, படியில் நிற்காத, இப்படி உள்ளவானா, உனக்கு என்ன, உன் பேச்சப்பா உன் வேலையை பாரு அப்படின்னு சடனாக ஒரு துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு துணிச்சல் எங்கிருந்து வந்தது, இந்த துணிவு வந்து எவ்வளோ ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும், எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்குது. குழந்தைகள் சிறியவர்கள் இன்றைக்கி பெரியவர்களை அதட்டும் இடத்துக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டோமோ அப்போ இதனால் சொன்னால் இந்த குழந்தைகள் ஏதாவது பண்ணிட்டால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால் இன்றைக்கி எல்லாருமே மௌனமாக அமைதியாக கடந்து போகிறது பெரிய வருத்தமிகு வழியான ஒரு விஷயம்தான்.

0: நிகழ்ச்சியில் கருத்து பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா, நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: குழந்தை வளர்ப்பு பத்தி சொல்லிருக்கீங்கம்மா. அதாவதுமா, நம்மள நம்ம தாய் தாப்பனார் எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கணும்மா. அதாவது இன்னைக்கு எனக்கு 68 வயசு ஆகுதுன்னா, அப்போ வந்து நாங்க சிறுப்பிள்ளையா இருக்கும்போது எப்படி வளர்த்தாங்க, கஷ்டம்னா கஷ்டத்தையும் தெரியற மாதிரி வளர்த்தாங்க, சௌரியம்னா சௌரியமும் தெரியற மாதிரி வளர்த்தாங்க.
0: பேசுங்க, சொல்லுங்க, உங்க கருத்தை தொடர்ந்து சொல்லுங்க. ஹலோ சார், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க, உங்க கருத்தை தொடர்ந்து சொல்லுங்க. ஹலோ, இணைப்பில் ஏதோ கோளாறு. ஓகே, இப்போ அழகான ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருந்தார். கஷ்டங்கள்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும், அப்புறம் வேண்டியப்பட்டதை செய்யணும் அப்படின்னாலும் செய்யணும் அப்படின்றத அழகாக சொன்னார். நீங்களும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். 2275230 2275240 என்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ, ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

நேரம் 11:21 36 நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. குழந்தை வளர்ப்பில் நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்கணும். குழந்தைகள் தன்னோட உணர்வுகளை எதன் மூலம் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா அதிகமான அழுகை மூலம்தான் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க, அது குழந்தையாக இருக்கும் போது. அடுத்தது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எதன் மூலம் வெளிப்படுத்துகிறான்னு கோபம். அவர்களுக்கு ஒரு கோபம் வரும் சட்டை, அந்த கோபத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த கோபத்தை புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும். இல்லை அப்படின்னா அந்த அதீத கோபம் வந்து

ஒரு குழந்தைகளை என்ன செயலுக்கும் இட்டு சொல்லும், என்ன வேணாலும் நம்ம செய்திடலாம் அப்படின்ற ஒரு அடமெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த அடம் பிடித்தலை நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து குறைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட பக்குவமாக பேசி தன்னோட வழிக்கு அவங்கள கொண்டு வரணும். அதை வளர்த்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ அப்படின்ட்டு நம்மளும் ஒரு அவங்களோட பாணியிலேயே நம்மளோட கோபத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே செட் ஆகாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ அவங்களோட ஆரோக்கியத்தில் நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். வந்த முதல் நேர அழகாக குறிப்பிட்டு சொன்னார், அவங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை மெயினாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளோட உடல் ரீதியாக ஹார்மோன்ஸ் இதுவும் வந்து சில, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பருவங்கள் இருக்குது. குழந்தை பருவம், அதாவது குமரப்பருவம் அப்படின்ட்டு பல்வேறு பருவங்கள் நிலைங்களை தாண்டி தான் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு வருது. அப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு விடயங்கள்லையும் அவங்களுக்கு வேண்டிய செயல்பாடுகளை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் என்ன சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாங்கி தந்து அவங்கள உற்சாகப்படுத்திகிட்ருக்குறோம், அவங்கள தட்டி கொடுக்குறோம் உடனே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு காலமாகவும் இன்றைக்கி மாறிடுச்சு. வீட்டில் செய்கிற சமையல் எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம், நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னே அதையும் செய்கிறாங்க. இப்போ பெற்றோர்கள் வெளியில் போகிறாங்க, இல்லை அவங்க வேலை நிமித்தமாக வேலை செய்யும் பெற்றோர்களாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த உணவில் வந்து ஏதோ அவசர கதியில் செய்துட்டு போகிற உணவுகள் அது பிடிக்காமல் போகிறதால அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா வீட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. இவங்களே சொல்கிறாங்க பெற்றோரே, நீ ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுடா, நாங்கள் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம், நீ மட்டும் அதை சாப்பிட்டுடு அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு தவறான பாதைக்கு நாமளே அதுக்கு முதல்ல விதையை போட்டுடுறோம். ஆனால் அது விருட்சமாக வளரும்போது ஐயோ இப்படி வளர்ந்துச்சேன்னு அதில் கவலையும் பட்டுக்கிறோம். பாருங்கள், தவறையும் ஆரம்பித்து, அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுக்கு இது சரியான ஒரு பொருத்தமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து பழக்கணும், இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்கள கொண்டு வரணும். அவங்க விரும்புகிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் கெட்டு பலவித உபாதைகளுக்கு சிக்கல்களுக்கு தீர்வு தெரியாமல் இன்றைக்கி அலைமோதும் மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களால் குழந்தைங்க இந்த வயதில் ஏன் இவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வந்து நல்லா தூங்கணும். இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி படிப்பு படிப்பு படிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காங்க பேரண்ட்ஸ். அடுத்தது படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய எனக்கு விருப்பமான துறை அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த துறை எடுக்காமல் அவங்கள வந்து புஷ் பண்ணுறது, இல்லை இல்லை இதை நீ இதை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சமூகங்கள் வந்து இன்றைக்கி பல ஊடகங்கள் இன்றைக்கி பல்வேறு, இதுவும் ஒரு காரணம் தான் நான் அடித்து சொல்லுவேன். ஊடகங்கள் வந்து குழந்தைகளோட பல்வேறு ஊக்கமளிக்கிற செயல்பாடுகளை ஊக்குவித்தாலும் அதுதான் உலகம் அப்படின்றதையும் கட்டமைக்கக்கூடாது, அது பெரும் தவறு. அதாவது குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேஜில் போய் நாங்கள் பாட்டு பாடணும், அந்த ஸ்டேஜில் போய் நான் ஆடணும், இதற்காகவே சில குழந்தைகள் இப்போ வளர்க்கப்படுறாங்களோ அப்படின்ற அச்சம் வந்துருச்சு. அவன் பார், அந்த குழந்தை பார் என்ன பண்ணுது, நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஒப்பீடு பண்ணுறது, அந்த குழந்தைக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணும் அப்படின்றது ஏன் நினைக்க மாட்டாங்க. இப்போது பெற்றோர்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு சமையல் செய்கிறாங்க, அவங்க செய்கிற சமையல் பக்கத்து வீட்டு சமையலோடு நம்ம ஒப்பிட்டா இவங்களுக்கு எவ்வளோ கோபம், அவங்க வீட்டில் சூப்பராக செய்கிறாங்க நீ என்னத்தை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ ஒரு கோபம் வரும் இவங்களுக்கு. அவன் நல்லா வேலை செய்கிறான், நீ என்னத்தை வேலை செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ கோபம், நான் எவ்வளோ உழைக்கிறேன், நான் எவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட மல்லுக்கட்டி நிற்போம். ஆனால் அதை ஏன் குழந்தைகள் விஷயத்தில் நம்ம கண்காணிக்க தவறுறோம் அப்படின்றதையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நீங்களும் உங்களோட கருத்துக்களை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிடலாம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க 2275240 2275250 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும், வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டினை முன்னிணைத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் தலைப்பை நினைவூட்டுகிறோம், குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. இப்பொழுது ஒரு பாடல் கேட்டதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம்.

நேரம் 11:30 நேர நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க 2275240 2275250 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் நேர்களை, இன்றைக்கி நம்ம குழந்தைகள் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை அப்படின்னும் போது நிறைய விடயங்களை நம்ம பேசிகிட்ருக்கோம். பெரும்பாலான பெற்றோர்கள் இன்றைக்கி வேலை செய்யும் பெற்றோர்களாக தான் இருக்காங்க, வேலைக்கு போகும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இவங்க வேலைக்கு போகிற வர டைமும் குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு வர டைமும் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க டியூஷன், டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ இவங்க நைட்டு வரும்போது குழந்தைகள் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சோர்வு ஏற்படுது குழந்தைகளுக்குள்ள. ஏன்னா அங்கே பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது ஒரு அழுத்தத்தில் வராங்க. அதுக்கப்புறமா இவங்களோட தனி வகுப்பு இப்படிலாம் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க குழந்தைங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்கணும், இவங்க எந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, இதெல்லாம் குழந்தைகளுக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத கொஞ்சம் உட்காந்து குழந்தைகளோட கலந்துரையாடணும். கலந்துரையாடி உனக்கு இது ஓகே தானா இல்லை இது நாட் ஓகேவா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கணும். இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நேரம் கொஞ்சம் செலவிடுங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா குழந்தைகளோட உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியாது. பெரியவர்கள் நமக்கே அந்த பக்குவம் இல்லை அப்படின்னும் போது அந்தந்த வயதில் அது

அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது இல்லையா. ஏன்னா பயம் காரணமாக இருக்கலாம், அதை அதீத கோபத்தின் அந்த பயத்தை சில பேர் வந்து குழந்தைகள் பயந்தே சொல்லாமல் இருக்கும் வெளியில், சில குழந்தைகள் கோபத்தை அதிகமாக வெளிக்காட்டிட்டு சொல்லும். அப்போ இது வந்து முரட்டு குழந்தை அப்படின்னு நம்ம முடிவு கட்டிடுவோம், இதுக்கிட்ட பேச முடியாது அப்படின்ற எண்ணம். அவங்கக்கிட்டேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அவங்க என்ன மாதிரி சொல்ல வராங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட கலந்துரையாடி வெளியில் கொண்டு போகிறது. வெளியில் போகும்போதே அவங்க பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இருக்கணும் அவங்கக்கிட்ட. ஆனால் அதுக்கு அதிகமான செல்லத்தையும் நம்ம கொடுத்துடக்கூடாது. பாதுகாப்பு இன்னொரு ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப

அதே மாதிரி ஒப்பீடு தவிர்த்தல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து ஒப்பீடு செய்யவே கூடாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு என்ன வருமோ அதுதான் வரும். இப்போ ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தான் இருக்குது அப்படின்னா, அவன் பார் எவ்வளோ ஒசரமாக வளர்ந்துருக்கான், நீனே இவ்வளோ குட்டையாக இருக்க அப்படின்னு போய் பேச முடியுமா? அவன் எவ்வளோ குண்டாக இருக்கா, நீயே எவ்வளோ ஒல்லியாக இருக்க, நீயே ஒல்லியாக இருக்கா அப்படின்லாம் நம்ம பேசவே முடியாது. அந்தந்த குழந்தைகளுக்கு என்ன இதுவோ அதுதான், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வளர்த்துக்கணும். அவங்க திறமை அவங்களுக்குள்ளே என்ன இருக்கோ என்ன வருமோ அதை தான் நம்ம செய்ய முடியும். எல்லாராலையும் ஓவியம் வரைஞ்சிட முடியும், எல்லாராலையும் பாட்டு பாடிட முடியும், எல்லாராலையும் நடனம் ஆடிட முடியும், எல்லாராலையும் சிறப்பாக பேசிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அதை ஒரு குறையாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதையே நீ செய்யலை அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னும் நம்ம குறைத்தும் அவங்கள வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க ஒன்று விரும்புகிறதே இல்லை. எது அப்படின்னா அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அவங்க விரும்புறதில்ல. குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது, ஒப்பீடு செய்யக்கூடாது. இது ரெண்டுத்தையும் பெற்றோர்கள் கவனித்து அதை சரிவர செய்துட்டாங்கன்னா நிச்சயம் அந்த குழந்தை வளர்ப்பில் அந்த பெற்றோர்கள் ஜெயிச்சிருவாங்க. தொடர்ந்து பேசலாம், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. 2275240 2275240

0: நேரம் 11:38 நொடி. நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. பல விடயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு. ஏன்னா குழந்தைகள் அப்படின்றது நமக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரும் வரம் அப்படின்னு சொல்லணும். அவங்கள வந்து எப்படி ஒரு சிற்பத்தை செதுக்கிறோமோ அப்படி தான் அவங்கள வந்து செதுக்க முடியும். படிப்படியாக அந்த உளியால் நம்ம தட்டி தட்டி ஒரு சிற்பி எப்படி கல்லை வந்து தட்டி தட்டி எழுப்பி ஒரு சிற்பம் செய்து அது ஒரு பெரிய சிலையாக, அழகான ஒரு சிலையாக வடிவமைக்க முடியுதோ அதே மாதிரி தான் குழந்தைகள். எடுத்த உடனே ஒரு அது ஒரு நம்ம வந்து குழந்தைகளை இப்படி வச்சுக்கலாம். நம்ம அது முதல் ஒரு கல், அந்த கல் வந்து எப்படி நம்ம படிப்படியாக அதை செதுக்கி ஒரு சிறிய அழகான சிலையாக வணங்கக்கூடிய சிலையாக மாறுதோ அப்படி தான் குழந்தைகள். அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தை முதல்ல கற்பிக்கணும். இந்த ஒழுக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்மளோட குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெற்றோர்கள் ஒரு சண்டை வருது இரு நபர்களுக்குள்ள அப்படின்னும் போது, அவங்க எதிரிலேயே வந்து நம்ம வந்து கண்ணா பின்னான்னு பேசிப்போம். எப்படி பேசுறதுன்ற ஒரு வரைமுறை இல்லாமல் இந்த மாதிரி பேசும்போது அதை கேட்ட குழந்தைகள், அந்த வார்த்தைகளை கேட்ட குழந்தைகளுக்கு, ஓ இப்படியும் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம தான் வந்து அதுக்கு ஒரு விதையாக தூவி விட்டுடுறோம் அப்படின்றத. ஒரு இது வந்து ஒரு விஷமாக தான் மாறிடும். இந்த விஷயமே வந்து அவங்களுக்கு வந்து வளர்ப்பில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறதில்ல. அடுத்தவர் முன்னிலையில் குழந்தைகளை திட்டுறது இன்னொரு ஒரு பெரிய விஷயம். பல பேர் கூடியிருப்பாங்க ஒரு விசேஷ நேரங்களோ இல்லை ஒரு உறவினர் வீடுகளிலே இருக்கும் போதே, அந்த குழந்தை ஏதோ ஒரு சிறு தவறு பண்ணிருச்சு அப்படின்னாலும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பல பேர் முன்னிலையில் அந்த குழந்தைய சட்டுன்னு ஒரு வார்த்தையால் திட்டிடுவாங்க. அந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கு வலிக்கும். ஆனால் அது உணர்வை நம்ம உணர்றதே இல்லை. பேசிட்டு நம்ம தான் அது பெரிய ஆளுன்னு நினச்சிப்போம். நான் குழந்தைய திட்டேன் அப்படின்னு நல்லா திட்டேனேன்னு அதில் ஒரு பெருமை வேற. அதில் இந்த பெருமை அந்த குழந்தை மனசில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம யோசிச்சிருப்போமா? யோசிச்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு அமைதியை நாடும், யார்கிட்டையும் பேசுறத தவிர்க்கும். அந்த விடயங்களை நம்ம வந்து தேடி பார்க்கணும். ஏன் குழந்தை இன்னைக்கு பேசலை, ஏன் அவன் அமைதியாக இருக்கா அப்படின்றத உணர்ந்து, அதுக்கப்புறம் நீங்கள் செய்த தவிர மனப்பூர்வமாக அந்த குழந்தைகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் குழந்தை வளர்ப்பில் நம்ம கவனிக்கக்கூடிய விடயங்களாக இருக்குது. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். அடுத்தது அன்பான கண்டிப்பு. அதாவது கண்டிப்பு இருக்கணும் குழந்தைகளை வளர்க்கும் போது. நான் கண்டிக்கிறேன் பேர் வழி அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு ஒரு மிலிட்ரி மாதிரி நடத்தாமல் அந்த குழந்தைகள்கிட்ட மென்மையான போக்கை நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு வேலை செய்யலை, நான் செய்ய மாட்டேன், இதையே நான் செய்யணும் அப்படின்னு அடம்பிடிக்கும்ல குழந்தைகள், அந்த அடம்பிடிக்கிற குழந்தையும் அரவணைச்சு அன்பால் எப்படி அதை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த விஷயத்தை இவ்வளோ அழகாக செய்துருவா பாரு, இவன் பார் நான் போயிட்டு இடத்துல 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிருவான் இந்த வேலையை, சின்ன ஊக்கப்படுத்தணும் அப்போ அந்த சிறு பாராட்டை அந்த குழந்தைகள் கிட்ட தெரிவிக்கணும். அப்போ அந்த சிறு பாராட்டையும் சின்ன சின்ன ஊக்கத்தையும் அந்த குழந்தை எதிர்பார்க்கும். ஒரு பள்ளியில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் 10 பேர் முன்னாடி ஒரு கிளாப் பண்ணுங்கடா அவனுக்கு அப்படின்ட்டா அந்த பையனுக்கும் அந்த குழந்தைக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். சுற்றி பார்க்கும், அது ஒரு பெருமிதமாக இருக்கும் அதுக்கு. ஓ நம்ம செய்த செயல் சிறப்பான செயல். அப்போது செய்த செயலுக்கு நிச்சயம் அவங நினைக்கணும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 2275 2320 2275 2250 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம், நலமா இருக்கேன், சொல்லுங்க மேடம்.
1: நான் பிள்ளையார் வகுப்பிலிருந்து ஜோதி மீனாகன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
1: அதாவது என்னுடைய பேரன் வந்துட்டு 3 வயசுல நடந்தது, 2 வயசு இருக்கும். அப்ப வந்துட்டு என்னுடைய பெண் வந்துட்டு அண்டாவில தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா, துணி காசத்துல அசம் வச்சிருந்தா, அதுல வந்துட்டு நீளத்தை போட்டு நிறைய ரொட்டி வச்சிருந்தான். ஆமா, அது அப்ப அது மட்டும் இல்ல, இந்த சோப்பை எடுத்து இது கண்ணு மூஞ்சி கண்ணு வயிறு எல்லாம் போட்டு ரொட்டி வச்சிருக்கு.
0: என்ன வயது இருக்கும் போது?

0: நாங்கள் வயசு இருக்குங்க. அப்போ வந்துட்டு இன்னமும் அதை சொன்னாக்கா சரிப்பா, என்னுடைய பையன், என்னுடைய பேரன் 20 வயசு ஆகுது அவனுக்கு.
1: சரி,
0: அந்த அடுத்த பிறகு இந்த பழம் செய்யக்கூடாது கண்ணே, இந்த பழம் இருந்தா மண்ணி அடிச்சுடுவாங்க, பாட்டி மாடிப்பாங்க, இப்படி செய்யக்கூடாது சரிங்களா, இது வந்து கெட்ட பழக்கம் கண்ணே, இப்படி செய்யக்கூடாது சரிங்க. சரி பாட்டிமா சொல்லிட்டு தானே வச்சுங்க. இதை மட்டும் அப்பத்துல இருந்தே நல்ல ஒழுக்கமான பிள்ளையாதான் நாங்க வளர்த்துட்டு வரோம். இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லதை சொல்லிக் கொடுப்போம். எங்க தெருவுல போற பிள்ளைங்களுக்கு மாணவ மாணவி எல்லாம் போவாங்க கண்ணே, நீங்க என்ன ஆக போறீங்க? நீ சொன்னா பாட்டிமா நான் வந்துட்டு டீச்சர் ஆக போறேன், நான் வந்து விமான நிலையாக்க கண்ணே, நல்லா அப்படிதான் படிக்கணும், ஒழுக்கமான பிள்ளையா நடக்கணும், சொல்றதை கேட்கணும், பெற்றோர்கள் சொல்றதை கேட்கணும், அப்படிதான் நடக்கிறனே சொல்லுவாங்க. அந்த போல நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிஷனும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், அன்பு கலந்த கண்டிஷன் இருந்தாக்கா அந்த பிள்ளைங்க நெடுக்கலும் வளரும். ஏன்னா தொட்டியல் பழக்கம் சுடுதாடு மட்டும் சொல்லுவாங்க. அந்த தொட்டியல் பழக்கத்தை வந்துட்டு நம்ம விடக்கூடாது, நம்முடைய உதாரணம், நம்ம உதாரணமா எடுத்துக்கொள்ளணும். அடுத்தவங்களை ஸ்டாண்ட் பண்ணி பேசக்கூடாது. சுத்தியா பாட்டுமா எப்படி இருந்திருக்கேன், எவ்வளவு பேசு வாங்கிருக்கேன், எப்படி படிக்கிறது, எத்தனை புக்கு இருந்துச்சா, அப்படிதான் படிக்கணும் கண்ணு. மிஸ் சொல்றதை கேட்கணும், பெற்றோர்கள் சொல்றதை கேட்கணும், அங்க எதுன்னு போக கூடாது. எந்தே போன வாரம் நடந்தது என்னுடைய பேரனே தான், அடுத்தவங்க சொல்லவில்ல. நான் கேனல்ல போய் சமோசா சாப்பிட போறேன் பாட்டிமா, நினைச்சுப்பாரு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் நீ செலவு பண்றனா, இந்த 50 ரூபாய் எப்படி வரும்? இந்த வலை அவங்களுக்கு தாத்தி கொடுத்து நல்ல அறிவாற்றலை சொல்லி கொடுத்தா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவங்களுடைய
1: குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய வேணும்போது வந்து நேயர் அழகான ஒரு கருத்தை சொன்னாங்க, நம்மளாக வந்து கொடுக்கணும் அப்படின்றது. குழந்தைங்கள் வந்து கடைக்கு போகும்போது அவர்களாக இதை நான் எடுத்துக்கிட்டேன், அதை வாங்கிக்கினேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் கேட்டு வாங்கணும், இதை சொல்லிட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு அவங்கள வளர்க்கணும். ஒரு குழந்தையை நல்லா வளர்க்குறதுனா என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி தருமே, நல்லா ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம், அவங்கள நல்ல ஃபுட்டெல்லாம் நாங்கள் தருமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அது மட்டும் இல்லை, அவங்களோட மனநலன் உடல்நலன் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். அன்பு வந்து அதிகப்படியான அன்பையும் ஓவர் செல்லும் கொடுக்கறதுன்றோம்ல, அந்த ஓவர் செல்லும் வந்து குழந்தைய வந்து தவறான வழிக்கு, ஏன்னா எல்லாத்தையுமே அடம் பிடிச்சு நான் சாதிச்சிருவேன் ஒரு எண்ணத்துக்கு அவங்கள தள்ளிடும். இது கிடைக்கலனாலும் தோல்வியால் துவண்டு விடக்கூடா விடாத ஒரு மனநிலையை நம்ம அவங்களுக்கு உருவாக்கணும். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி விடயங்களை சொல்லணும். அவங்களுக்கும் சின்ன சின்ன சுதந்திரங்களை கொடுக்கணும், அவங்களோட கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம், அவங்கள வெளியில் அனுப்பணும். இப்போ வந்த நேயர் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ விலைவாசியெலாம் என்ன மாதிரி இருக்குது, நம்மளோட குடும்ப பட்ஜெட் என்ன அளவுக்கு நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு பெரும்பாலான பெற்றோர்கள் அதை மறைச்சி தான் அவங்க வேண்டியதெல்லாம் நம்ம செய்து தரும். விருப்பப்பட்டுட்டான் குழந்தை அப்படின்ட்டு நம்ம வாங்கித்தரும். ஆனாலும் ஒரு வரையறை இருக்குது, அவங்கக்கிட்டயே சின்ன சின்ன விடயங்களை நீ இப்போ இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது இது இவ்வளோ விலையா, அது அவ்வளோ விலையான்னு அப்போ அந்த குழந்தைக்கு அது தோணும். அப்போ இது எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அடுத்தது எதிர்மறையான எண்ணங்களை அவங்களுக்கு வரவிடாமல், அப்படி ஒரு வந்துச்சுனாலும் அதை நம்ம நேர்மறையான எண்ணங்களால் எப்படி அதை அணுகுவது அப்படின்ற ஒரு அணுகுமுறையை அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஏதோ பேப்பரில் எழுதி படிக்கிறது இல்லை புத்தகம் போட்டு கொடுக்கறதுனால, நம்மளோட அன்றாட செயல்முறைகள் மூலம்தான் அவங்களுக்கு நம்ம அதை வந்து கற்பிக்கவே முடியும். அன்றாட செயல்முறைகளை நாம் இதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்றத முதல்ல நிச்சயம் நம்ம அதை ஒரு தரவுகோலாக நம்ம வச்சுக்கணும். இந்த விடயங்கள் நான் கடைப்பிடிக்கிறேன், அதனால் நான் இவங்களுக்கு அதை அறிவுரையை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒருவர் சரிவர அதை கடைபிடித்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நம்ம அதை சொல்ல முடியும், ஒரு முன்மாதிரியாகவும் அது இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன தவறு செய்தால் கூட ரொம்ப கடிஞ்சிப்பாங்க பேரண்ட்ஸ்.

ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதையே இப்படி செய்து அப்படி எடுத்து செய்தேன்னு, அது சிறு தவறு தான், இது ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது, ஓகே ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் இனிமேல் அது மாதிரி செய்யாத அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அவங்களை நகர்த்திடணும். ஓ இனிமேல் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு அழகாக மென்மையான முறையில் அழகாக சொல்லி கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கணும். சின்ன சின்ன விடயங்களை அவங்களுக்கு வந்து பாராட்டு கொடுத்துட்ருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு வரும். படிக்கிறது, விளையாட்டு, இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான். படிப்புக்கு நீண்ட நேரம் செலவிடும் குழந்தைகள் இன்றைக்கி விளையாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விளையாட்டு வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா கை கால்களை அசைச்சி போய் ஓடி விளையாடி தெருக்களில் குழுமி விளையாடிய விடயங்கள்லாம் இன்றைக்கி இல்லை. அது எல்லாருமே ஒத்துக்கணும் தான், பசங்களை வந்து வெளியில். ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்குது. ஒரு சமூக கட்டமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி சமூகங்கள் பெண் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இன்றைக்கி ஒரு அச்சுறுத்தும் விதமாக தான் இருக்குது. பயமாக இருக்குது, குழந்தைகளை வெளியே கொண்டு போகிறதுக்கு ஒரு பயமாக இருக்குது. இதை ஏன் எல்லாரும் செய்கிறாங்க, இதுக்கு ஏன் ஒரு பெரிய தடை இல்லாமல் போகுது, இதை ஏன் வளர்த்து விடுறாங்க, இதுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிக்கக்கூடாதா அப்படின்லாம் நம்ம மனசுக்குள்ளே எழும்புது தான். அதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்ம சுதந்திரமாக குழந்தைகளை கொண்டு போகக்கூடிய விடுதலாம். இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள், அந்த பிஞ்சு குழந்தைகளை இன்றைக்கி இவ்வளோ ஒரு வன்முறையை தூண்டும் சம்பவங்கள், அதை வந்து கேட்கவே மனம் பதபதைக்க வைக்கும் விடயங்கள்லாம் நடக்கும்போது நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு பாரதியோட வரி தான் நமக்கு கண் முன்னே வந்துட்டே இருக்குது. குழந்தை வளர்ப்பில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விடயங்கள் இன்னும் பல இருக்குது. இது வந்து சுருக்கிலாம் நம்ம பேசிட முடியாது, இன்னும் பல இருக்குது. நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 2275240025 2275 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்.

நேரம் 11:54. இன்னைக்கு நேய நேரம் நிகழ்ச்சியில் நம்ம குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து தான் இன்னைக்கு பல விடயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை, அவங்களுக்கான உரிமைகளை நம்ம வந்து கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நீ ஒன்றும் சொல்கிறது சரியிருக்காது, நீ கொஞ்சம் கவனிரு அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்கள அடக்கி ஆளக்கூடிய இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. அவங்கள நீ என்ன சொல்ல வர சொல்லு, உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கணும் அவங்களுக்கு. அப்போ அந்த கருத்தை சொல்லும் சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும், அந்த உரிமையை நம்ம அவங்ககிட்ட கொடுக்கணும். நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவங்கள வந்து முகம் கோணு வைக்கக்கூடிய வார்த்தைகளையும் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியான செயல்பாடுகளை வந்து நம்ம செய்யக்கூடாது. குழந்தைங்க டக்குன்னு ஹர்ட் ஆகிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு மனசை வெளியில் எப்படி சொல்கிறது, அம்மா அப்பா பெரியவர்கள்லாம் இருக்காங்க, இதை நம்ம வெளியில் சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, அது மனதுக்குள்ளேயே வச்சுக்கும். அது அடுத்தது வளர்ந்த ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இன்றைக்கி என்ன ஆகிடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விடயம் கிடைக்கல அப்படின்னா ஒரு தவறான பாதைக்கு, தற்கொலைக்கெல்லாம் முயலக்கூடிய இடங்கள், சீக்கிரமும் உயிரை மாய்த்து கொள்ளும் இடத்துக்கெல்லாம் அவங்க வந்துடுறாங்க. ஒரு அன்பை வந்து அவங்களுக்கு கிடைக்கல, நல்ல ஒரு நட்பை வந்து அவங்க இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்களோட நண்பர்கள் யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும். இவர்கள் எங்கே போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னு ஒரு குழந்தை எந்த நேரத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நமக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது, இன்றைக்கி உறவுகளோட வந்து எல்லாருமே வந்து தூரமாகிட்டோம் அப்படின்றது தான், பெரும் நீண்ட தூரங்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் போயிட்டு வரக்கூடிய விசேஷங்களுக்கெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. குழந்தைகளையும் இட்டுனு போகணும், அங்கே இருக்கும் உறவுகளை வந்து சொல்லணும். இன்றைக்கி அத்தையை வந்து என்ன முறையில் சொல்லணும் அப்படின்னு கூட தெரியல, பெரியம்மாவை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னும் யாருக்குமே தெரியல. பெரியம்மாவை அத்தைன்னுறாங்க, ஐயோ நான் உனக்கு அத்தைலடா, நான் பெரியம்மாடா அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கேன். அதை பெற்றோர்கள் தான் சொல்லணும், இவங்க நம்ம ஊரில் இன்றைக்கி இந்த சித்தப்பா இருக்காரு, அவங்க ஊரில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு அந்த உறவுகளையே அவங்கக்கிட்ட சொல்லலை. என் குடும்பம் நம்ம 4 பேர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் பல விஷயம் அப்போலாம் வந்து குழுமுவாங்க, எல்லா இடத்துலையும் குழுமி ஒரு கல்யாண விசேஷ வீடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா உறவுகள் தான் நிறைஞ்சிருப்பாங்க. அந்த உறவுகளோட பயணிக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதெல்லாம் வார்த்தையிலலாம் சொல்லி மாளாது, அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி அந்த இடத்துக்கு நம்ம குழந்தைகளை தள்ளுறதில்லை. அங்கே போயிட்டால் அவங்க ஏதாவது கொடுப்பாங்களோ, இதெல்லாம் வந்து அதை கௌரவ குறைச்சல் ஆகிடுமோ அப்படின்ற எண்ணத்துலேயே, ஏ எங்கெல்லாம் போனால் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்துருன்னு பெற்றோர்களே சிலர் இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. வெளியில் வந்து வீட்டுக்கு வரவங்கள வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு குழந்தைகளுக்கு இல்லை, அவன் அந்த ரூமில் இருக்கான், ஆ பெரியவன் உள்ளே இருக்கான், படிச்சிட்ருக்கான், அவனுக்கு நாளைக்கு எக்ஸாமு, இல்லை இல்லை தூங்கிட்டுருக்கான், நேற்று ஃபுல்லாக இருந்தான்ல அப்படின்னு நம்மளே சமாளிக்கிறோம். அந்த வந்தவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம், கூட்டிட்டு வந்து இவங்க தான்ப்பா பெரியப்பா, இவங்க தான் சித்தப்பா, இவங்க அண்ணி, இவங்க மாமி மாமா அப்படின்றத உறவுகளை வளர்க்குறதுல தவறிட்டோம். இதையும் நம்ம குழந்தை வளர்ப்பில் கண்டிப்பாக இதை கொடுக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அடுத்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த குழந்தைகள், அப்போ அந்த குழந்தை யாரை அறிமுகப்படுத்தும், யாரை உறவாக கொள்ளும், இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை பார்த்தீங்களா. இதையெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தனியாக சிந்திக்கிறதுக்கும் அவங்க தனியாக முடிவெடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஊக்கம் அளிக்கணும். அது தவறான முடிவாக இருந்தால் அவங்கள சுட்டி காட்டி இது தவறு இது வேண்டாம் அப்படின்னா அவங்கள நம்ம கண்டித்து திருத்தலாம். அவங்களோட ஆளுமை திறனை மேம்படுத்தும் விதமாகவும் இருக்கணும். நிச்சயம் இதெல்லாம் வந்து குழந்தை வளர்ப்பில் கவனிக்கணும். இன்னும் பல விடயங்கள் பேசாமல் விட்டுருக்கலாம், இல்லை உங்கள் கருத்துக்கும் அதை தெரிஞ்சிருக்கலாம். இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. குழந்தைகளை நன்றாக வளர்த்து குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் சிறந்தவர்களாக ஆக்குவோம்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை கேட்டு சேர்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:05.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: அப்பா அப்பா, இந்த பாட்டில் வர திருவக்கர வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? எனக்கு ஆசையாக இருக்குப்பா.
1: அம்மா துர்கா, இப்போ இருக்கிற அசாதாரணமான சூழலில் நாம் பாதுகாப்பாக இருந்து கொரோனாவை விரட்ட வேண்டுமே தவிர அலட்சியமாக இருக்கக்கூடாதுமா. அதனால் இப்போ வேண்டாமா?
2: எனங்க, நாம் எல்லாருமே 3 மாதமாக வெளியில் எங்குமே போகலைங்க. இப்போ தான் ஊரடங்கு தளர்வு வந்திருக்கு. அதனால் முதன் முதலாக ஒரு கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன். திருவக்கரை புதுச்சேரிக்கு பக்கத்தில் தானே இருக்குது, அங்கே போயிட்டு வரலாங்க.
0: அம்மா சரியாக சொன்னீங்க, நாம் அங்கேயே போகலாமா?
1: சரி துர்கா, எப்படி போகலாம்? பஸ்லையா இல்லை கார்லையா?
0: கார்லேயே போகலாம்ப்பா.
1: ஆனால் ஒரு கண்டிஷன் துர்கா, கோயிலில் எல்லோரும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும், அடிக்கடி கிருமி நாசினி உபயோகப்படுத்தணும், சரியா?
0: சரிப்பா.
1: சரி, கிளம்பலாமா? அம்மா எங்கே இருக்காங்க? அவங்களையும் கிளம்ப சொல்லு.
0: அம்மா சீக்கிரம் கிளம்புங்க.
2: ஆ, இதை வந்துட்டம்மா.
0: அப்பா, ஏன் இந்த ஊருக்கு திருவக்கரன்னு பேர் வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா.
1: அதுவா துர்கா?

0: திருவக்கரன்னு பேர் வர பல காரணங்கள் இருக்குதுமா. அதையெல்லாம் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச காரணத்தை இப்போ சொல்கிறேன். அந்த ஊருக்கு சிவனடியார் ஒருவர் வந்தாராம். அப்போது அந்த ஊருக்கு முன்னால் சங்கராபரணி அப்படிங்கிற ஆறு ஒன்று ஓடுகிறது. அதில் தண்ணீர் நிரம்பி ஓடியதால் அந்த சிவனடியாரால் ஆற்ற கடந்து இறைவனை காண முடியவில்லையாம். அதனால் ஆற்றாங்கரையிலேயே நின்று திரு அக்கரையில் வாழும் எம்பெருமானே அப்படின்னு பாடினாராம். அந்த திரு அக்கரை என்பது மருவி திருவக்கரை அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்கம்மா.
1: சரிப்பா, அந்த ஆற்றுக்கு ஏன் சங்கராபரணி என்று பெயர் வந்தது தெரிஞ்சுக்கணும் போல ஆசையா இருக்குப்பா.
2: துர்கா, அதை நான் சொல்றேம்மா. அப்பாவை தொந்தரவு செய்யாத, அவர் கார் ஓட்டுறாருல்ல.
0: லட்சுமி, நீயே சொல்லுமா.
2: சரிங்க. சங்கராபரணி என்ற அந்த ஆறு திருவக்கரையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானாகிய சந்திர மௌலீஸ்வரரை சுற்றி ஆபரணம் போல் ஓடுவதால் சங்கரனை ஆபரணமாக ஓடுகிற ஆற்றின் பெயரால் சங்கராபரணி என்று பெயர் வந்ததான் துர்கா.
0: துர்கா, லட்சுமி, இதோ இதுதான் சங்கராபரணி ஆறு. நம்ம திருவக்கரைய நெருங்கி விட்டோம். இங்க பாரு, உங்க முகத்துல மாஸ்க் போடல, அதை போடுங்கம்மா கொஞ்சம்.
1: சரி, போட்டுக்கிட்டோம்ப்பா. அப்பா, கோயில் கோபுரம் அதோ தெரியுதுப்பா. இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன்ப்பா.
0: துர்கா, இதோ கோவிலை நெருங்கிட்டோம். நான் சொல்றதை விட கோவிலில் இருக்கிற குருக்கள், அப்புறம் நம்ம போல கோவிலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா பக்தர்கள், அப்புறம் ஊர் பொதுமக்களும் இருப்பாங்க, அவங்களையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா. துர்கா,
1: சொல்லுங்கப்பா.
0: அதோ பாரு, ஒரு அம்மா பக்தியோட எவ்வளவு அழகா பாடிக்கிட்டு இருக்காங்க பாரு.

0: அப்பா, இது யார் எழுதிய பாடல்?
1: துர்கா திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியது.
0: அப்படியாப்பா?
1: இந்த கோயில் பாடல் பெற்ற தலம். திருக்கோயில் குருக்களிடம் கோயில் வரலாற்றை பற்றி கேட்போம். ரெண்டு பேரும் அமைதியா இருந்து கேளுங்களேன்.
2: இத்திருத்தலத்திலே என்னுடைய அடியன் திருநாமம் திரு ஸ்ரீ பரமேஸ்வர சிவாச்சாரியார் 40 வருடங்களாக அர்ச்சராக பணிபுரிந்து வருகிறேன். நமப்பா

சுரகரும் ஜகத்காரணம் வந்தே வண்ணகபூஷணம் மிருகதரம் வந்தே பசுநாம்பரியம் வந்தே சூரியசாங் வக்னேனம் உந்தப்பிரியம் வந்தே பக்தஜனாசிரயம் சவரதா வந்தே சிவம் சங்கரம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலே உலகக்ஷேமத்தை முன்னிட்டு உலகின் பல்வேறு இடங்களில் பல்வேறு தலங்கள் அமையப்பட்டுள்ளன. அதுபோல தமிழகத்திலே தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் 32 தலங்கள் உள்ளன. அந்த தொண்டை நாட்டு திருத்தலம் 30வது திருத்தலமாகிய திருவக்கரை என்னும் கிராமத்தில் அருமிகு வடிவாம்பிகை உடன்முறை சந்திரமௌலீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். இத்தலத்திலே எம்பெருமான் 3 முகத்துடன் அமைந்துள்ளது ஒரு பெரும் சிறப்பு, வேறு எங்கும் காணப்படாதது. ஆகமப்படி தத்புருஷம், அகோரம், வாமதேவம் என்று சொல்லக்கூடிய 3 முகத்துடன் கூடிய சிவபெருமான் இங்கே கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார். இரவி அமிர்தாம்பிகை என்னும் சொல்லக்கூடிய வடிவாம்பிகை அம்மன் தெற்கு நோக்கி அமைந்துள்ளார். இது திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடற்பட்ட ஒரு பிரதித்திரம். மூர்த்தி தலம் ஆகியவுடன் அமைந்துள்ள சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி 2 தீர்த்தங்கள், தலவிருஷமாக வில்வமரம், மூர்த்தி மிகவும் சிறப்பானது இங்கு அமையப்பட்டுள்ளது. இத்தகைய திருத்தலத்திலே சிவபெருமான் அமைந்திருந்தாலும் திரு வக்கரகாளி என்று அமரக்கூடிய அம்பாள் மிகவும் விசேஷமானது. இங்கே வடக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருத்தலம் வக்கராசுரன் என்னும் அசுரனால் சங்கரிக்கப்பட்டவள். வக்கராசுரன் அசுரன் இவ்வுகையாண்டதாக ஒரு தல வரலாறு. அவனுடைய தங்கிய துன்முகி திரு வக்கரகாளியம்மன் சம்ஹாரம் செய்து அவன் சம்ஹார நேரத்திலே அந்த அரக்கியானவள் கர்ப்பமுற்றிருப்பதாக ஒரு வரலாறு. அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசுவை வதைக்கக்கூடாது என்பதால் அந்த சிசுவை தனது வலது காதலிலே குண்டலமாக அமைய பெற்று அந்த அரக்கியை சம்ஹாரம் என்றதால் ஒரு ஐதீகம். மேலும் அந்த அசுரனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு மகாவிஷ்ணு இங்கே எழுந்தருளியுள்ளார். மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இத்தலத்திலே தனியாக அமைந்துள்ளார். பிரயோக சக்கரத்துடன் கூடிய ஒரு திருக்கோலம், தாயார் சன்னதி இங்கே கிடையாது. மற்றும் நந்தி, சிவன், கொடிமரம் ஆகிய 3 ஒரு நேர்கோட்டிலே இங்கே அமைந்து

0: இருக்காது. மற்ற தளங்களில் நேர்கோட்டிலே இருக்கும். எல்லாமே ஒரு மாறுபட்டுள்ள அமைப்பதால் இத்தலத்தலம் வக்கரை என்று கூறப்படுகிறது. மேலும் திருக்கோயிலின் உள்ளே தென்புறத்தில் குண்டலி மகரிஷி எனக்குரிய ஒரு சித்தரின் ஜீவசமாதியும் அமைந்துள்ளது. இத்தலத்திலே திருமணமாகாதவர்கள், மகப்பேறு இல்லாதவர்கள், சங்கட குடும்பத்தில் மற்ற கிரகங்கள் வக்கரத்துள்ளவர்களுக்கு ஒரு பரிகார தலமாக அமையப்பட்டுள்ளது. அம்பாள் வக்கரகாளியம்மனுக்கு மாதந்தோறும் நடைபெறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இவ்வக்கத்தில் கலந்து கொண்டு தங்கள் குறையை நிவர்த்தி செய்து கொள்வது இங்கு வழக்கமாக உள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இரவு 12 மணிக்கு ஒரு தீப தரிசனமும், அமாவாசை அன்று பகல் 12 மணிக்கு ஒரு தீப தரிசனமும் இங்கு நடைபெறுவது வழக்கம். இத்தரிசனத்தை கண்டால் தாங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஒரு வரலாறு நிகழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கண்கூடாகவும் காணலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றுக்கு குறைந்தது 75,000 பக்தர்கள் பங்கு கொள்வார்கள். அந்த பௌர்ணமி பூஜையிலே திருமணமாகாதவர்கள் திருமங்கலேஸ்வரி அம்பாளை பிரார்த்தித்துக் கொண்டு அம்மன் சன்னதியை தென்புறத்திலே அமைந்துள்ள இடத்தில் அந்த திருமாங்கலத்தை கட்டி தங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்வார்கள். திருமணமானதும் தம்பதிகள் வந்து தங்களுடைய பரிகாரத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்களும் அதுபோல கலந்து கொள்வார்கள். இத்திருக்கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே மற்றும் எல்லா திருத்தலங்களிலும் நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு சுற்றுலாத்தலமாக இது அமைந்துள்ளதால் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வந்த காரியங்கள் மனதார நினைத்துக் கொண்டு நிறைவேறியவுடன் அம்பாளுக்கு தொடர்ந்து காணிக்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார்.
1: அப்பா, தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்கலையா?
2: லட்சுமி,
3: அர்ச்சனை பொருள் எல்லாம் கொண்டு செல்ல அரசு அனுமதி தரலையாங்க. சரி சரி, முதல்ல சரியா மாஸ்க் போடுங்க.
2: நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சரி, இதுதான் ராஜகோபுரம். அப்பா பாருங்க, எவ்வளவு உசரமா இருக்கு பாரு. அப்புறம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அதனால கோபுரத்தை தரிசனம் செய்து கொள்வோமா?
1: அப்பா பாருங்களேன், எவ்வளவு உயர்ந்த கோபுரம், பார்க்கவே ஆச்சரியமா இருக்குப்பா. இந்த கோவிலை யார்பா கட்டியது?
2: சரியா கேட்டமா, நீ சமத்து பொண்ணுன்னு கரெக்டா நிரூபிச்சிட்ட. இந்த கோயில் ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னால ஆதித்ய சோழன் காலத்தில் கட்டப்பட்டதுமா. அவரின் தங்கை செம்பியன் மாதேவியாரால் மீண்டும் சீர் செஞ்சு குடமுழுக்கும் நடத்தப்பட்டது. இதோ முதல்ல இருக்கிறது தான் வக்கரகாளியம்மன் ஆலயம்.
1: அப்பா, இது ஒரு மண்டபம் இருக்கே, அது என்னப்பா?
2: அதுவாமா, அதுதான் 100 கால் மண்டபம் துர்கா. இந்த மண்டபத்தை ஒரு தேரினை போல் அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தை நாலாபுரமும் குதிரைகள் இழுத்து செல்வது போல வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் இதனுடைய சிறப்புமா.
1: அப்படியாப்பா. அம்மா, இங்க பாருங்களேன், பெரிய நந்தி ஒண்ணு இருக்கு.
3: ஆமாம் துர்கா, பெரிய நந்தி சிரிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பிரதோஷங்காலத்துல சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும். இந்த கோவில் நந்தி, கொடிமரம், மூலவர் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சு இருக்காது, ஒன்னுக்கு ஒன்று விலகி இருக்கும். அதனாலதான் இங்க வர பக்தர்களுக்கு வக்ர தோஷங்கள் நீங்குவதாக நம்பிக்கை இருக்குமா. அடுத்து நாம கிளி கோபுரத்தை கடக்க இருக்கோம். உள்ள இருக்கிற கொடிமரத்தையும் வணங்கிடலாம். வாங்க, இதோ நம்ம மாதிரி வந்திருக்கிற பக்தர்கள்லாம் நிறைய இருக்காங்க. திருவக்கரை வக்ரகாளியம்மன் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: சந்திரசேகரன், விழுப்புரம் மாவட்டம். இங்கே ஓட சங்கராபுரி நதியில் முனிவர்லாம் தவம் பண்ணும்போது இந்த வக்ராசுரன் அரசனும் அவனுடைய தங்கை இரண்டு பேருமா சேர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இந்த வரதராஜ பெருமாள் வந்து வக்ராசுரனை வதம் பண்ணுறார். அவருடைய தங்கையை வந்து காளி ரூபமாக அமைச்சு அவர் வந்து வதம் பண்ணுறாங்க. அந்த வதம் பண்ணுற காலத்தில் அவங்க கர்ப்பவதியாக இருக்கும்போது அந்த குழந்தையை காப்பாற்றணுன்றதுனால தன்னுடைய காதில் மாட்டிட்டு தங்கையை வதம் பண்ணுறாங்க. அதனால் அவருடைய கழுத்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சாஞ்ச நிலையிலேயே இருக்கும் அந்த காளியினுடைய அம்மன். அதை மாதிரி காப்பாற்றினதுனால எல்லாருமே கர்ப்பவதியாக இருக்கிறவங்க வந்து அங்கே வேண்டிப்பாங்க, ஒரு தனி சிறப்பு. அதுக்காக என்ன பண்ணால், அவங்க சாந்த சுரூபி ஆகணும் அப்படின்றதுனால எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாருக்குமே நிவர்த்தி ஆகணும் நடத்தினால குணம் சரியானதுக்காக அந்த எலுமிச்சம்பழம் மாலையை அவங்களுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் வேண்டிப்பாங்க. அது பரிகார ஸ்தலமாக அமையுது அங்கே. ஒவ்வொரு பௌர்ணமியினுடைய ராத்திரியில் 12 மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க. இறைவன் அன்னைக்கு ஜோதி சுரூபமாக காட்சி அளிக்கிறார். வதம் பண்ண அன்னைக்கு அந்த உக்ரரூபம் போயிட்டு அப்படின்ற ஐதீகத்தினால அங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கோவில் பெரும்பாலும் வேண்டிக்கிறது வந்து நம்மளுடைய காமிய பக்தி, நிஷ்காமிய பக்தின்னு ரெண்டு இருக்குது. காமியம்னா நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக வேண்டது ஒன்று. நிஷ்காமியம்னா ஒன்றுமே வேண்டாம், உன்னுடைய சரணாகதி மட்டும் போகிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறது வந்து நிஷ்காமிய பக்தின்னு பேர். அதை மாதிரி வந்து வேண்டிக்கிறது தான் நாங்கள் வந்து வேண்டின்னு இருக்கோம். மற்றபடி எந்தமான குறிக்கோளோடு வந்து வேண்டிக்கல சுவாமியை. அதனால் வர பக்தர்களுக்கு எல்லாரும் நல்லா அருள் பார்த்து நாடு சுபிஷ்டம் வரணும்னு வேண்டிக்கிறோம். சந்திரமௌலீஸ்வரர் இதில் வந்து 3 சொரூபமாக இருக்கார். அதனால் சந்திரமௌலீஸ்வரனுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாமே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இங்கே இருக்குது. அதனால் இங்கே இருக்க சந்திரமௌலீஸ்வரர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவரும் நம்மளுடைய சேமத்துக்காக அருள் பாலிச்சிருந்துருக்கார் அவர்.
2: லக்ஷ்மி, துர்கா.

0: சொல்லுங்கப்பா.
1: இங்க வாங்க வாங்க.
0: இதோ வரும், இதோ வரும்.
1: இதோ இதுதான் சந்திரமௌலீஸ்வரர் மூலவர் சன்னதி. வாங்க உள்ளே போகலாம். அதோ பாருங்க குருக்கள் மந்திரம் ஓதுறாரு. கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா.
0: சரிங்கப்பா.
2: பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் தன்மஹேசாய வித்மஹே வாக்கிய சுத்தாய திமஹே தன்னோகோ சிவ பிரஜோதயாது. அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் தேவஸ்தானத்தில் நான் 15 வருட காலமாக பூஜை செய்து வருகிறேன். என்னுடைய பெயர் வந்து சங்கர் குருக்கள்னு பேர். இங்கே சிவன் பார்த்தேர்னா எல்லா ஊரில் வந்து லிங்க வடிவமாக இருக்கும். இங்கே மட்டும் இந்த வக்கரசாந்தி பரிகாரத்து கோசம் மும்முகத்தோடு காட்சி தருகிறார் சந்திரமௌலீஸ்வரங்க. வலதுபுறமாக பிரம்மாவும் இடதுபுறமாக விஷ்ணுவும் எதிர்க்கே சிவனாகவும் காட்சி தருகிறார். எல்லா ஊர்லேயும் வந்து நந்தியும் கொடிமரமும் சிவனுக்கு நேராக இருக்கும். இங்கே பார்த்தெல்லாம் நந்தி ஒரு பக்கம் விலகி இருக்கும், கொடிமரம் ஒரு பக்கம் விலகி இருக்கும். அதனால் சந்திரமௌலீஸ்வரன் பேர் சுவாமிக்குங்க. ஒரு பக்கம் வந்து சூரியனுடைய பெரியும் ஒரு பக்கம் சந்திரனுடைய பெரியும் தலையில் சூடி இருப்பதால் சந்திரமௌலீஸ்வரன் பேர் சுவாமிக்கு. கரையணி

உறைபவன் எங்கள் வீரான் ஒளியார் கடல் குதுமே சந்திர சேகரனே அருளா என்று தன் விசும்பில் இந்திரனும் முதலால் இமையோர்கள் தொழுதிரஞ்ச அந்தர

0: இக்கோயிலில் வக்கிராசுரன் என்ற ஒரு அசுரன். அந்த அசுரன் வந்து பூஜை பண்ணும்போது எல்லாரையும் துன்புறுத்துறான். துன்புறுத்தும் போது மக்கள்லாம் வந்து பகவான்கிட்ட முறையிடும் போது அந்த அசுரனை வந்து மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணுறார். அவனுடைய தங்கையான துன்பிகி என்ற அரக்கியை காளி சம்ஹாரம் செய்கிறாள். சம்ஹாரத்தின் போது காளி வந்து அவனுடைய குழந்தைக்கு தன்னுடைய காதலியை குண்டலமாக மாட்டிக்கொண்டு சிசுவை தன் காதலியை குண்டலமாக மாட்டிக்கொள்கிறாள். அதேபோல் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மாறுபற்ற தோரத்தில் காட்சியளிக்கும். பெரும்பாலும் எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா சிவன் வந்து லிங்க ரூபமாக இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அடுத்ததாக இங்கு பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் வந்து சக்கரை வந்து ஒரே நேர்வாக பார்க்கும். இங்கே மட்டும் அந்த அசுரனை வதை பண்ணுறதுக்கோசம் வக்கரமாக விட்டு பிரதிஷ்ட பண்ணதால் வரதராஜ பெருமாள் என்ற பெயருடைய நாமம். பெரும்பாலும் தாயாரை கேட்கும் எல்லா பெருமாளுக்கும் இங்கே மட்டும் பெருமாளுக்கு தாயார் கிடையாது. மிக மிக ரொம்ப அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இங்கே.
1: குருக்கள் ரொம்ப அழகாக கோயிலை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா. இந்த கோவில் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரரால் பாடல் பெற்ற தலமா. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் மூலவருக்கு அருகில் ஒரு சுரங்க பாதை இருக்குதாம். அது இங்கிருந்து செஞ்சி கோட்டையை இணைக்கிறதாமா, அப்படி ஒரு பேச்சும் உண்டு.
2: ஓஹோ அப்படியாப்பா.
1: ஆ சரிம்மா, இப்போ நாம கோவிலை சுத்தி வரப்போறோம். சிவபிரானுக்கு அருகில் சுற்று பிரகாரத்தில் தியானம் செய்யும் முக்கிய ஆலயம் தான் இது. இதுதான் குண்டலி மாமுனிவரின் ஜீவ சமாதிமா. இங்கு அமர்ந்து தியானம் செய்தால் உடலுக்கும் மனசுக்கும் சாந்தம் கிடைக்குமாமா.
2: அப்பா அதோ அந்த ஆன்ட்டி கிட்ட பேசலாமா.
3: என் பேர் செல்லம்மாள். நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு சென்னை மயிலாப்பூர். எனக்கு திருவக்கரைனா ரொம்ப பிடிக்கும். திருவக்கரைக்கு நான் வர ஆரம்பித்தேன். வர காலத்துலேருந்து எனக்கு பெண் குழந்தையே கிடையாது. குழந்தை வேணும் நாலு குழந்தைங்கள பேசும் பார்த்துக்கினேன். நாலு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சேன். எல்லாம் முடித்தாங்க, எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணேன். பேரம் பேத்திலாம் எல்லோரும் நல்லா இருக்காங்க. நான் இன்னமும் தொடர்ந்து கோயிலுக்கு வந்துன்னுக்குறேன். நான் 40 வருஷமாக வரேன். ஆனால் நான் வரும்போது போகும்போதெல்லாம் வரவங்களுக்கு சொல்லுவேன், இங்கே வந்து போங்க நல்லா இருக்கும்னுவேன். ஜனங்கள் வருவாங்க, பஸ்ஸில் போகும்போதும் அறிமுகம் பண்ணுவேன். நானும் என் தொடர்ந்து வருவேன். வர முடியலனாலும் வீட்டில் ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கிறேன். அந்த மரத்துங்கிழ வந்து தீபத்தன்னைக்கு எனக்கு வந்து கூப்பிட்ற மாரி இருக்கும், அந்த அம்மா எழுப்புற மாரி இருக்கும். தீபாத்தனை கொடுத்துருவேன். இன்னமும் எனக்கு இது 60 வயசாகுது, நல்லா இருக்கிறேன், எந்த குறையும் இல்லை. அம்மா நல்லா வச்சுருக்கிறா. இன்னும் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து தங்கினோம்னா நல்லாயிருக்கும், ஜோதி காட்டுவாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து தீபாத்தனை கொடுப்பாங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்.
2: அப்பா அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம்?
1: அடுத்ததாக நம்ம பெருமாள் சமதிக்கு போகிறோமா. இங்க இருக்கிற பெருமாள் சம்ஹார மூர்த்தியாக காட்சி தருகிறார். மேற்கு நோக்கி போருக்கு செல்லும் பிரயோக சக்கரத்துடன் மக்களுக்கு காட்சி தருகிறார். வாங்க சன்னதி உள்ளே போகலாம்.
4: என் பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன். இங்கே அருள்மறை வரராஜ பெருமாள் திருக்கோவில். இங்கே வக்கராசுரன் ஒரு அசுரனை வந்து மேற்கு பார்க்குற பெருமாள். இங்கே பிரயோக சக்கரம் பெருமாளுக்கு. இங்கே தாயார் சன்னதி கிடையாது இங்கே பெருமாளுக்கு. ஏன் இந்த தாயார் சன்னதி கிடையாதுன்னா இந்த வக்கரா

0: பிரம்மாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கே வந்து உக்ரத்தோட மேற்கு முகமாக பெருமாள் அமர்ந்திருக்கிறவர். இங்கே திருப்பதிக்கு போக முடியாதவா இந்த பெருமாளை சேவிக்கிறது ஒரு விசேஷமான இடம். இந்த அருள்மொழி சந்திரமௌழீஸ்வரர் கோவில் பின்பக்கம் 8 அடி உயரத்தோட பெருமாள் அமர்ந்திருக்கிறவர். இதே மாதிரி எல்லாம் இங்கே வந்து பரிகார ஸ்தலம் இந்த கோவில் பெருமாள்கிட்டக்கு வந்து போகுது. புதன்கிழமையில் பெருமாளை சேவிக்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம். நெய் விளக்கு ஏற்றி துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான இடம் இந்த கோவிலில் பெருமாள்கிட்டக்க. இங்கே என்ன நினைக்கிறீங்களோ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும்.
1: வரராஜ சுவாமி.

0: துர்கா
1: சொல்லுங்கப்பா.
0: அடுத்துதான் நாம தேவி வடிவாம்பிகைய காண செல்லும் வழியில நவக்கிரகங்களை வழிபட இருக்கிறோம். இதுவும் இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்புமா?
1: அப்படியாப்பா.
0: ஆமா, இப்போ உமையவள் பார்வதி வடிவாம்பிகை என்ற பெயர்ல 5 அடி உயரத்துல மக்களுக்கு மாங்கல்ய தோஷம் நீக்கி தெற்குபுறம் பார்த்து அருள் செய்கிறாள். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, குடிமரத்தின் கீழே நின்று ஒரே நேரத்துல சிவனையும் பார்வதியையும் வணங்க முடியுமா?
1: அப்பா
0: சொல்லு துர்கா.
1: அங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஏன்பா?
0: அது ஒண்ணு இல்ல துர்கா, வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு வந்திருப்பாங்க. வாங்க வாங்க, அவங்க கிட்ட போய் பேசலாம்.
2: கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மனம் தைந்தபுத்தூரத்துலேருந்து கணேஷ் பேசுகிறேன். இந்த கோயிலுக்கு வந்து திருவுக்கரைக்கு வந்து நான் 20 வருஷமாக வரேன். இந்த அம்மாவிட்ட வந்தாலும் எந்த ஒரு குறைகளும் கிடையாது. எந்த குறைகள் வந்து வச்சாலும் இந்த அம்மாவுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நல்லா எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து நம்பிக்கை கொடுப்பாங்க, நல்ல உடம்புக்கு தெம்பு கொடுப்பாங்க. உள்ளே வந்து ஒரு அம்மா பார்த்துட்டு உள்ளே போனால் சிவன் இருக்கார். சிவன் வந்து 3 முகம் உள்ளவர். இவரை வந்து கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிற இடம், இங்கே ஒரு இடம் இருக்குது. அதை விட்டால் பண்ருட்டியில் ஒரு இடம் இருக்குது, அதோட ஃபேமஸானது வந்து திருவுக்கரில் தான். அப்படியே பார்த்தோன்னா வடக்கு முகமாக பெருமாள் ஒருத்தர் இருப்பார். அவர் தரிசனம் பண்ணால் 80 மலை 7 மலையான் பண்ணமாரி எந்த குறையாக இருந்தாலும் இந்த அம்மாக்கிட்ட வந்து குறைகள் வச்சாலும் இவங்க இருக்க அத்தனை பேர்கிட்டும் குறை வச்சாலே அந்த குறைவை நிறைவேற்றியே விடுவாங்க. எந்த ஒரு குறைகளும் இருக்காது. நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கையோடு வந்து திருவுக்கரை வந்து நல்லா தரிசனம் பண்ணிப்போங்க. அவசரப்படாமல் புரியுமா, நிதானமாக நின்று இந்த கொரோனா காலத்தில் இடையே நின்று அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிடணும். இப்போதைக்கு வந்து அர்ச்சனை பண்ண முடியாது. சாமி வந்து இடையிடையே நின்று அவங்க சாமியை தரிசனம் பண்ணும். எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்களோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. தனிமலை இடைவெளி விட்டு மாஸ்க் கண்டிப்பாக அணிஞ்சு சாமி பார்க்க வேண்டும். எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் வந்து பார்த்துட்டு போங்க. அந்த திருவுக்கரைக்கு அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அம்மா. இந்த கோயிலுக்கு வந்தால் பழம் ஒன்று கொடுப்பாங்க. இந்த எலுமிச்சை பழம் கொடுக்கறது வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக சாப்பிடலாம். அந்தமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, கைகள் இழுக்கிறவங்களுக்கு, பேச முடியாதவங்களுக்கு அனைவரும் இந்த பழத்தை சாப்பிடலாம். சாதாரணமாக இருந்தாலும் உடம்பு நல்லா தான் இருக்குது, நம்ம ஏன் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. எந்த எது இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாலும் இந்த பழத்தை சாப்பிட்டா அந்த உடம்போட ஆரோக்கியம் வேறு, விறுவிறுப்பு வேறு, உடம்புல இருக்கிற வேதிகள் அடுத்தினும் வரத்தை வந்து வராமல் நிறுத்தி விடுவாங்க. அதுக்காக தான் அந்த பழத்தை நம்ம ஐயோ இந்த பழம் தான் கொடுத்தாங்களே நம்ம மனதை பற்றி கிடச்சி போகக்கூடாது. இந்த பழத்தோட வேலடி வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குற காட்சியை தான். இது வண்டியில் வைக்கலாம், வீட்டுக்கு எடுத்து போனால் சாமி ரூமில் வைக்கலாம், வண்டி வந்து டூலராக இருந்தனால் டேங்க் கவரில் வச்சுக்கலாம். அதை அழிச்சு படுத்துக்கூட இந்த பழம் காய காய அந்த குடும்பத்துக்கு நல்லாவே இருக்கும். அழிவு போச்சுன்னா கூட விசனப்படுத்தலை, எல்லாமே அந்த அம்மா பார்த்துக்குவேன். அதனால் பழம் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கி உங்களை தேடி வரும். அந்த பழம் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு திருவுக்கரைக்கு வந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ தூரம் என்னென்ன கொடுக்குறவங்களோ அத்தனையுமே வாங்கி நீங்கள் வாங்கிட்டு போகலாம்.
1: சரிப்பா. எங்க ரொம்ப நேரமாச்சு, வெளியில போகலாமா?
0: சரி லட்சுமி, போகலாம். துர்கா வாமா.
1: போலாம்ப்பா. அப்பா வெளியில அர்ச்சனை தட்டு, தேங்காய், பழம் எல்லாம் விற்பனை செய்யறாங்கப்பா, அவங்க கிட்டயும் பேசலாம்ப்பா.
0: ஓகேம்மா, வாங்க. அதோ அவங்க கிட்டயும் போய் பேசுவோம்.
3: என்னோடய பேர் நாகராஜ். நான் இங்கே திருவுக்கரில் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 16 வருஷமாக தேங்காய் பழக்கடை வச்சுருக்கேன். தேங்காய் பழக்கடை, பூ மாலை கடை, இதே மாதிரி இங்கே உள்ள கோயில் விசேஷத்துக்கு மாலை அர்ச்சனை எல்லாமே கட்டி கொடுப்பேன். கோயில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்கும் மாலை கட்டி கொடுப்பேன். இதில் வந்து இதை வச்சதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. என்னுடைய வகுப்பு பொறுப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் போகுது, எந்த குறையும் இல்லை. சாட்டம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அதுக்காக எல்லாம் இந்த குறையெல்லாம் நல்லபடியாக போயிருக்குது. இதுலேருந்து ஜனம்லாம் வருவாங்க, வந்து இது மாதிரி கோயிலில் என்ன சிறப்புன்னு வந்து கேட்பாங்க. இதுமாதிரி கோயிலில் பௌர்ணமி நைட்டு 12 மணிக்கு ஜோதி, பகல் 12 மணிக்கு அம்மாசை ஜோதி அப்படின்னு சொல்லுவேன். இதில் பரிகாரம் எதனா என்னன்னு கேட்பாங்க. என் குடும்ப கஷ்டத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதனா கல்பனை

0: உங்கள்ட்ட இது பண்ணிக்கலாம், வேண்டிட்டு போனீங்கன்னா மூணு தடவை வந்து போனால் சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை. இங்கே வந்து மரம் கல்லான இடம் இருக்குது. எலுமிச்சி பழமாலேருந்து 108 பழமாலேருந்து ஒரு மண்டலம், 108 பழமாலை பழமாக போட்டிங்கன்னா அதனுடைய சிறப்பு வந்து நினச்சதுக்கு கேட்டது உடனே கிடைக்கின்ற பழம், காயை விட பழமாக கேட்டால் உடனே கிடைக்கின்ற பழம் இது. அதில் அரை மண்டலன்றது 54, அதில் அதுக்கு அது கால் மண்டபம் இருக்குது 27, 108 அதில் பாதி 54 அதில் பாதி 27, மூணு பாகம் போடலாம். அதுமாரி வந்து புடவ சத்தத்து இது மாதிரி பூமாலை சத்தத்தெல்லாம் வேண்டுதல் ஒரு கல்யாண பரிகாரம் இல்லை குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அங்கே சந்திரமொழிசர் பக்கத்தில் வில்வமரம் இருக்கும், அதில் வந்து தொட்டில் கட்டினா அந்த குழந்தை உத்தர பாக்கியம் கிடைக்கணும் ஒரு ஐதீகம். அதுமாரி வக்கரகாளியின் பக்கத்தில் தீபலட்சுமின்னு இருக்கும், அங்கே வந்து நீங்கள் தாலி மாங்கல்யம் கட்டினா உடனே கல்யாணம் ஆகும், 3 மாதம் கண்டினியூவாக வந்து நீங்கள் தீபியம் பார்த்தோன்னா உனக்கு கல்யாணம் கைகூடுன்றது ஒரு நம்பிக்கை. அது நடந்துருக்குது, நிறையா பேர் வந்து இங்கே செய்துக்கிறாங்க, ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்து வராங்க, கர்நாடகாவில் வந்து அதிக பேர் வராங்க, அங்கேருந்து வந்து இங்கே அதிக பேர் வந்து பார்க்குறாங்க பண்ணுறாங்க. இங்கே வந்து ராகுகால பூஜை ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை 4:30, வெள்ளிக்கிழமை 10:30, செவ்வாய்க்கிழமை 3:30 ராகுகாலம், ராகுகால பூஜை தான் இங்கே மெயின். அதில் வந்து விளக்கு தீபம் போடுறது தான், அது வந்து ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு கணக்கு இருக்குது, இந்த கல்யாணத்துக்கு இத்தனை விளக்கு போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நம்ம மன திருப்திக்கு 2 விளக்கு போட்டாலே போகும், அதுக்கப்புறம் வியாபார நிதியாக எத்தனை விளக்கு ஒன்றும் போடலாம், அது விஷயம் உண்டு. நாங்கள் இடைவேளை விட்டு தான் சமாளிக்கிறோம், முதல்லாம் வந்து நல்ல வியாபாரம் ஆயிருந்தது, இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் இடைவெளி விட்டு தான் வியாபாரம் ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ தான் ஏதோ ஒரு லெவலு கோயில் இன்றைக்கி தான் திறந்துருக்காங்க, ஏதோ இனிமேல் தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் இடைவெளி விட்டு வியாபாரம் பண்ணணுன்றது ஒரு கணக்கில் இருக்கிறோம். இப்போ வந்து இந்த சேலம் கோயம்புத்தூர் இது மாதிரி ரொம்ப லாங்கிலேருந்து வரவங்கலாம் கண்டினியூஸாக ஒரு பௌர்ணமி விடாமல் வராங்க, வைக்கிற வேண்டுதல் வந்து கரெக்டாக நடக்கிறதுனால தான் பௌர்ணமி நம்ம தீப ஜோதிக்கு வராங்க. வரவங்க வந்து வாடகையாக அவங்க உங்ககிட்ட அவங்க குழந்தை இல்லை வீட்டில் கஷ்டம் இருக்குது இது மாதிரி எதனா வந்து சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். அது எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ராசியாக நினச்சி அவங்களும் அதை வந்து வாங்கி போகிறாங்க, நல்லபடியாக செயல்பட்டு அடுத்த பௌர்ணமி வந்து சொல்கிறாங்க நல்லாவும் இருக்குது. அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லக்குள்ளே எங்களுக்கு ஒரு மன ஆத்ம திருப்தியாக இருக்குது, அதனால தான் இந்த தொழில் பெரிய லாபம் இல்லாட்டாலும் நல்ல சந்தோஷம் கிடைக்குது, நல்ல மன திருப்தி இருந்ததுனால அதை செய்துட்டு இருங்க. எல்லாம் மெயினான கோயில் 4 பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் திருவுகரில் மட்டும்தான் வக்கரமாக நவகரங்கள் எப்படிக்குதோ 4 பக்கம் நவகரங்கள் எப்படிக்குதோ அதை மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்கரகாளியை பார்த்தீங்கன்னா நேராக வடக்க பார்த்த மாதிரி இருக்கும், நீங்கள் சந்திரமூலிசரை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும், பெருமாளை பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்கும், வடிவம்பிக்கை பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருக்கும். 4 பக்கமும் உள்ள ஒரே கோயில் வந்து இந்த இடம் தான், அது வக்கரம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.
1: இந்த கோவிலை பத்தி மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடியதை நீங்க சொன்னீங்க, முக்கியமான இன்னொருத்தரும் இந்த கோயிலை பத்தி பாடியிருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா?
2: அது யாரு லட்சுமி? எனக்கு தெரியலையே, நீயே சொல்ல.
1: எம்மதமும் சார்ந்தால் வினை நீக்கி தாங்கு திருவக்கரையுடன் நேர்ந்தார் உபநிடத நிச்சயமே. திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தான் இத பாடினாரு இந்த தலத்துல.
2: ஓஹோ
3: அம்மா, சூப்பர்மா, அப்பா வே மிஞ்சிட்டியே.
1: எல்லாம் பலம் கொடுக்கும் இந்த வக்ரகாளி அம்மன் அருள் தான் துர்கா.
2: எனக்கும் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சரி வாங்க கிளம்பலாமா?
3: ஓகே ஓகே, கிளம்பலாம் வாங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் கொடுக்கும் திருவாக்கரை வக்கரகாளி அம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். இணைப்பு குரல்கள்: அப்பாவாக ஸ்ரீனிவாச முருகன், அம்மா லக்ஷ்மியாக ஏ பிரியா, மகள் துர்காவாக ஏ ஹதிஜாபி ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பு: மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. நான்கு நொடி பன்னிசை மாலை நிகழ்ச்சிக்கு முன்
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய பன்னிசைவாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக திருவருட்பா என தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா, திருவோங்கு என தொடங்குவது

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்து நீருண்டு என தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா.

0: பன்னிசைமாலை நிகழ்ச்சியில் இதுவரை உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலைக் குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாய் காசாகவும் டீசல் விலை 91.58 ரூபாய் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாய் காசாகவும் டீசல் விலை 96.11 ரூபாய் காசாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ் தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும், பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பபினா பட்டேல்

0: சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போஹே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. நேயர்கள் கேட்கவிருப்பது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: அது கிடக்கட்டும், வெகு நாட்கள் கழித்து சந்திக்கிறோம். என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கனிவாகவும் மரியாதையாகவும் வினவுகிறாள் ஞானம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். இப்போது எதுவும் சாப்பிடுவதற்கில்லை, அது தெரியும். என்றாலும் இந்த குளிருக்கு பழஜூஸ் ஒன்றும் சரியாக இருக்காது. மைத்ரேயி நன்றாக காப்பி போடுவாள் என்று மைத்ரேயியை பார்க்கிறாள் அவள். மைத்ரேயி நாற்காலியை பிடித்து கொண்டு உத்தரவுக்காக காத்து நிற்பவளைப் போல் நிற்கிறாள். சரி, உங்கள் விருப்பம். இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது, காப்பிக்கு மட்டும் எந்த நேரத்திலும் தடையில்லை. ராஜாவின் அரும்பான பல் வரிசை தெரிகிறது, தங்கப்பல் பளிச்சிட. மைத்ரேயி உள்ளே செல்கிறாள். நான் மைத்ரேயியை முதல் முதலாக லோகாவின் வீட்டில் பார்த்ததும் அவளை அந்த ஹோமில் விடக்கூடாது என்று சொன்னேன். என் கருத்து அன்றே அவளுடைய எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டது. என் புள்ளி தவறவில்லை. இன்று மாணவர்கள் பங்கெடுக்கும் கருத்தரங்காகவே அது இல்லை. மைத்ரேயின் பேப்பர் பொருளாதார நிபுணர்களையே கவருவதாக அமைந்திருந்தது. இளைஞர் மன்ற காந்தி ஜெயந்தியின் போதும் நன்றாக பேசினாள். ஒரு நல்ல பேச்சாளி நமக்கு கிடைக்கிறாள் என்று லோகா சொன்னாள். நான் அன்று சொல்லவில்லை. இந்த கருத்தரங்குக்கு தலைமை தாங்க அவள் கூப்பிட்டதும் உடனே ஒப்புக்கொண்டேன். நம் நாட்டில் இப்போது ஒரு சாபக்கேடு என்னவென்றால், அறிவாளிகள் அரசியலை விட்டு ஒதுங்கி போக அரசியலில் மூன்றாம் தரங்கள் வந்து தலையெடுத்து குழப்புகிறார்கள். ஞானம் விடுவிடென்று, இன்னொரு முறை சொல்லுங்கள், நான் திருத்துகிறேன். அறிவாளிகளுக்கு அது மேசை கழுவிய அழுக்கு நீராக இருக்கிறது. எத்தனை தடவை வடிகட்டினாலும் அது தெளிந்த நீராக மாறுவதில்லை. மாறாக அந்த அழுக்கில் அவர்களும் முழுக்காடுவதுதான் நடக்கிறது. அழுக்கு நீர் அழுக்கு நீர் என்று ஒதுக்கிவிட்டால் அழுக்கு நீரை மேலும் அழுக்காக்கும் மனிதர்கள் அல்லவோ வந்து பற்றிக்கொள்கிறார்கள். அழுக்கு மேலே ஒட்டிக்கொள்ளுமே என்று அஞ்சி ஒதுங்குவது சமுதாயத்துக்கும் அவர்கள் நல்லது செய்வதாகாது.

இப்போது பழைய மாதிரி இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஞானம் பேசவில்லை. தரையை பார்த்து கொண்டு கைக்குள் எதையோ நெருடிக் கொண்டிருக்கிறாள். இப்போது உங்களுடைய சோசியலிச கொள்கைகளுக்கு விரோதமல்ல. சற்று முன்பு மனசாட்சிக்கு உறுத்தும்படி சம்பளம் வாங்குவதாக சொன்னீர்கள். உதறி அறிந்து விட்டு வாருங்கள். நீங்கள் பொருட்செலவு குறித்து யோசனை செய்ய வேண்டாம். உங்கள் தேசபக்தியை நான் அறிந்தவன். கட்சிக்கு உங்களை போன்றவர்களை ஒதுக்கி வைப்பது பெரிய இழப்பு. நீங்கள் வந்து ஒத்துழையுங்கள் என்று வலையை வீசுகிறார் ராஜா. ஞானம் அமைதியாக நிமிர்ந்து பார்க்கிறாள். நீங்கள் வரும்போதே தேர்தல் விரைவில் வருவதை பற்றித்தானே நினைத்தேன் என்று அறிவிக்கும் பார்வை அது. உங்களுடைய கொள்கை மாற்றத்துக்கு நான் நிச்சயமாக ஆதரவு கொடுக்கிறேன். என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதற்காக நான் மீண்டும் அரசியல் மேடைக்கு வரப்போவதில்லை. ஆம், நிச்சயமாக நான் வரப்போவதில்லை. நீங்கள் ஒருமுறை ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தில் பேசுகிறீர்கள். இம்முறை உங்கள் வெற்றி நிச்சயம். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நிற்க வேண்டும் என்பது என் கோரிக்கை. உங்கள் விருப்பம் மாநிலமானால் மந்திரி பதவி நிச்சயம். எனக்கு அப்பத்துண்டு காட்டி வலையில் இழுக்கலாம் என்று பார்க்கிறீர்களா என்று ஞானம் கேலியாக சிரிக்கையில் மைத்ரேயி காப்பியை கொண்டு வருகிறாள். ராஜா பச்சைக்கல் மோதிரம் இன்னும் விரல்களை நீட்டி காப்பி கிண்ணத்தை எடுத்துக்கொள்கிறாள். மைத்ரேயி எம்ஏ முடிச்சுட்டு என்ன செய்ய போகுது? மைத்ரேயி நாணம் கவிய ஒதுங்கி நிற்கிறாள். ஓர் கணம் சென்றதும் ரிசர்ச் பண்ணுவதாக இருக்கிறேன் சார் என்று கூறுகிறாள். என்ன ரிசர்ச்? ஞானம் உடனே, அதை கேளுங்கள், பைத்தியக்காரி, வரலாறு பற்றி ரிசர்ச்சாம். இதை சொன்னாலே உன்னை யூனிவர்சிட்டியில் நுழைய முடியாமல் துரத்தி விடுவார்கள். இந்த அசட்டு ஆராய்ச்சிகளினால் கூனலை நிமிர்த்த முடியுமா? யாருக்கு என்ன லாபம்? நான் பொறுப்பில் இருந்தால் இந்த மாதிரியான கவைக்கு உதவாத ஆராய்ச்சிகளில் பொருளே செலவிட வேண்டாம் என்று மூடிவிடச் சொல்வேன் என்று காரமாக முடிக்கிறாள். நீங்கள் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான். ஆராய்ச்சி உண்மையெல்லாம் செயல்முறைக்கு உதவும்படியாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறார் ராஜா. வரட்டு தத்துவங்களால் என்ன பயன்? 7 வருஷங்களாக இங்கே இந்த ஓரியன்டேஷன் சென்டர் நடக்கிறது. 38 கிராமங்களுக்கு கோடி கோடியாக திட்டச்செலவு ஏறியிருக்கிறது. என்ன வகையில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது? அதனால் என்ன தீமை குறைந்திருக்கிறது? அதுவும் குடும்ப நலத்திட்டம் கீழ்ப்படிகளில் படுதோல்வி. சில வருஷங்களுக்கு அப்பால் கீழ்ப்படி வர்க்கம் பெருகும், மேற்படி அருகும். அறிவு மட்டத்தில் வேணுமானால் சோசியலிசம் சாத்தியமாகும். எல்லாரும் மந்தை மாடாகலாம், பொருளாதார மட்டத்தில் அல்ல. ராஜா திட்ட பிரச்சனையை ரசிக்கவில்லை. மைத்ரேயிக்கு அப்படி என்ன அந்த வரலாற்றில் ஈடுபாடு? மைத்ரேயிக்கு ஞானம் காரணத்தை கூறிய பின்னரும் அவர் ஏன் திரும்ப கேட்கிறார் என்று புரியவில்லை. அவள் மௌனமாகவே நிற்கிறாள். அது இருக்கட்டும், இப்போது அந்த ஆராய்ச்சிக்கு அவசியமில்லை. அவங்க தான் அரசியலுக்கு நோன்னு சொல்லிட்டாங்க. நீ அரசியலுக்கு வரணும். இந்த தடவை தேர்தல் பலத்துக்கு ஒரு சோதனையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். எதிர்ப்பு பல முனையாக இருக்கிறது. இந்தியை துருப்புச்சீட்டாக வச்சுட்டு ஆடுறாங்க. இந்த ஆட்டத்தில் நாமும் முழு மூச்சாக வச்சுட்டு தான் ஜெயிக்க பார்க்க வேண்டும். இது 66 நவம்பர். 67 பிப்ரவரிக்கு அதிக நாளில்லை. உன் குரல், பேச்சு திறன், எடுப்பான தோற்றம் எல்லாமே இந்த கட்சிக்கு பயன்பட வேண்டும். என்னை கேட்டால் நீ கல்லூரியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த காலத்தில் விடுதலை போராட்டத்துக்கு மாணவர் அரசியலில் குதிக்கவில்லையா? இது அதைவிட முக்கியமான கட்டம். அவர்களும் மாணவர்களை கொண்டே போராட்டத்தை நடத்த செய்கிறார்கள். அவர்கள் கட்சியில் அடுக்குமொழி பந்தலை தவிர வேறென்றும் உருப்படியான கொள்கை கிடையாது. அறிவாளிகளை மூலையில் முடக்கும் அந்த கட்சி இந்த கோட்டைக்கு ஊறு செய்யவிடக்கூடாது. வேகமாக பேசுவதால் ராஜாவுக்கு முகம் சிவக்கிறது. மைத்ரேயி தர்ம சங்கடமடைந்தார் போல அவரை பார்க்கிறாள். ஞானம் எந்த வகையான இறுக்கத்தையும் உணரவில்லை. அவளுடைய புன்னகையே அதை வெளியிடுகிறது. ராஜா மீண்டும் ஞானத்தை நோக்கி பேசுகிறார். நான் மைத்ரேயியை கட்சியின் புதிய துளிராக முதலிலேயே நினைத்துவிட்டேன். இம்மாதிரி புதிய இரத்தம் பாய இடம் கொடுக்காததனால்தான் இன்று இவ்வளவு பெரிய எதிர்ப்பை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்ப்பா? உண்மையிலேயே கவலை கொடுக்கக்கூடியது தானா? ராஜா ஒரு பக்கமாக முகத்தை சுழித்து கொண்டு, சந்தேகமில்லாமல் ஆளும் கட்சி என்ற துணிவு நம்மிடம் இருக்கிறது. ஆனால்

0: சென்னை சுற்றுப்புறத்தை விட்டால் உள்ளே பட்டி தொட்டிகள் கிராமங்களிலெல்லாம் அவர்கள் பவர்ஃபுல் மீடியத்தினால் மக்களை கவர்ந்து இழுக்கிறார்கள். சிறு சிறு ஊர்களெல்லாம் நரம்பு இழைகள் போல் அவர்களுடைய அமைப்பு பரவியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட கவலைக்கு இடம் தருவது இந்த மேற்குலத்தார் சாய்ப்புதான். அந்த கிழவர் இவ்வளவுக்கு போய் நச்சுப்பாம்புகளை தோளில் போட்டுக்கொண்டு தடவி பார்வார்க்கலாமா? உங்களைத்தான் அதற்காக இந்த கிழவர் தட்டி கொடுக்கிறாரே. இந்த ஆட்சியின் சாதனையில் நிர்வாகத்துறையிலும் வேறு பல பிரிவுகளிலும் தலைமை பொறுப்பை அலங்கரிக்கின்றனர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, இந்த பூமியில நம்ம பிறந்ததுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு பிறப்பை பதிவு பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இறப்ப பதிவு பண்றதும் வந்து ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட், அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சோ பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோடைய நோக்கம் என்ன சார், அண்ட் இது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க, இந்த சட்டத்தை பத்தி டீடைல சொல்லுங்க.
1: பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் சுதந்திரம் அடைந்த போது 30 கோடி மக்கள், இப்போது நாம் 150 கோடிக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு பெரிய குடும்பமாக நம்ம ஒன்றுபட்ட இந்தியாவில் வாழும்போது மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை எந்த வகையில் கொண்டு செல்ல முடியும், அதே நேரத்தில் பர்த் அண்ட் டெத் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம வாழ்க்கை தரத்துலையும் பொருளாதாரத்துலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், இன்னும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம ஒரு ஒப்பீடு செய்ய வேண்டியது இருக்குது, கணக்கீடு பண்ண வேண்டியது இருக்குது, புலியல் துறை சம்மந்தப்பட்ட தரவுகளுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம இந்திய அரசாங்கம் 1969 இந்த கட்டாய பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது.
0: சோ இந்த ஆக்ட் 1969 தான் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த பிறப்போ இல்ல இறப்போ பதிவு செய்யறது எப்படி இருந்தது சார்?
1: அதுக்கு முன்னாடி இது கட்டாய பதிவு சட்டமாக்கப்படாததுக்கு முன்பு பதிவு கட்டாயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப அது வந்து அதை வந்து ஒரு குற்றமாகவும் எடுத்துக்க முடியாது. வீட்டுல பல குழந்தைகள் பிறப்பாங்க, கிராமத்தில் பல குழந்தைகள் பிறப்பாங்க, பிறப்புகள் இருக்கும், இறப்புகள் இருக்கும். அப்போ வந்து யாரும் அதை பெருசுப்படுத்தி எடுத்துக்காத ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் பிறப்பு இறப்பு கட்டாய பதிவு சட்டம் இல்லாதனால அவங்க அந்த அடி

0: ஒற்றுமை தலையில இருந்து மீண்டு எழுந்தா போதுன்னு உள்ள வகையில தான் சுதந்திர போராட்டங்கள் நடந்தது. அதன் பின்னாடி கிராம லெவல்லையும் சரி, மற்ற டவுன் மாநகர லெவல்லையும் சரி, கட்டாய பதிவு இல்லாதனால அதை யாரும் ஒரு பொருட்டா எடுத்துக்கல. ஏன்னா ஒரு சட்டம்னு வந்தா தான் அதை மீறும் போது அது குற்றமாக கருதப்படும். அது இல்லாத வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேவைப்படுறவங்க அது தன்னுடைய வாழ்நாள் ரெக்கார்டுக்காக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த தேதியில் பிறந்தாங்கன்னு குறிப்பாக இப்போ ஜாதகம் எழுதி அதன் அடிப்படையில் தான் எல்லாம் ரெக்கார்டு வச்சுருந்தாங்களே ஒழிய கட்டாய பிறப்பு இறப்பு பதிவு சான்றிதழ் அப்போ யாரும் மெயின்டைன் பண்ணலை. அதே நேரத்தில் பள்ளிக்கு ஒரு குழந்தையை சேர்க்கும் போது 5 வயசு முடிஞ்சதும் தான் சேர்க்கறதுன்னு உள்ளது கட்டாயம். அந்த விதிப்படி பதிவு சான்றிதழ் இல்லாதவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சேர்த்தாங்க. அப்படி இல்லை பிறந்த தேதியே தெரியலை. இப்போ கிராமத்தில் குழந்தைய பிறந்திருக்கும், அப்போ தாய் தாப்பா அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்திருப்பாங்க. அதை குறிப்பிட்ட தேதியும் தெரியாது, பதிவுக்கும் இடம் கிடையாது. அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அப்போதைய விதிமுறைப்படி 17 அதாவது ஜூலை முதல் தேதியில் பிறந்ததாக கருத்தில் கொண்டு டேட் ஆஃப் பர்த் தெரியாதவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் குழந்தையினுடைய கல்வி சான்றிதழில் 17 எந்த வருஷம் சொல்கிறாங்களோ அதை போட்டிருப்பாங்க. இது தெரியாதவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட விதிமுறை. ஏன்னா உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது, ஒரு தோராயமாக தான் தெரியும். அப்போ அவங்க அதை ஈடுகட்டுறதுக்காக அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக இந்த வழிமுறைகளை கல்வித்துறையின் சார்பில் செய்யப்பட்டது.
1: ஓகே சார், ஸோ நேயர்களே இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க 1969க்கு முன்னாடியும் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு இருந்தது, பட் கட்டாயமாக்கப்படல. 1969க்கு அப்புறம் வந்து அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டம் கட்டாயமாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பர்த் அண்ட் டெத் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா, இப்போ இதனால என்ன நடக்குது சார்?
1: பதிவுனா ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வரான். இந்த உலகத்துல வந்து ஒரு மனித பிறப்பு எடுத்திருக்கும் போது அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த பதிவு சான்றிதழ் என்பது ஒரு உயிருக்கு சமமான சான்றிதழ். அந்த குழந்தை வளர்ந்து பிற்காலத்தில் பெற்றோர்கள் எதிர்பார்க்காத அளவில் பெரிய உத்தியோகம் போடலாம், கல்வியில் சிறந்து விளங்கலாம், அயல்நாடு போகலாம், எந்த வகையில் வேணாலும் வானளாவிய புகழ் பரப்பக்கூடிய வகையில் அந்த குழந்தை பெரிய ஆளாக ஆகலாம். அதே நேரத்தில் எவ்வளோ குழந்தைகள் இந்த நாட்டில், இந்த நம்ம மாநிலத்தில் பிறக்குது, அதனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது, அந்த குழந்தைகளுடைய குறைபாடுகள் எப்படி இருக்குது, அந்த குறைபாடுகளை எப்படி நீக்க முடியும், எந்தெந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது, எப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்குது, ஆக ஒட்டுமொத்த இந்தியாவில் இதற்கெல்லாம் காரணம் என்ன, அதை பேலன்ஸ் பண்ணி சரிப்படுத்துறதுக்கு இந்த பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பேருதவியாக அரசாங்கத்துக்கு அமைகிறது.
0: ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்த்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கான சர்டைன் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? இத்தனை நாளுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது சார்?
1: பிறந்து 21 நாட்குள்ள பதிவு செய்தால் அதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அந்த சான்றிதழும் இலவசமாக முதல் சான்றிதழை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடுக்குள்ளே இருக்குது. மருத்துவ நிலையங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அவசியம் அந்த மருத்துவ நிலையங்கள், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸு டைரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போது அந்த பெற்றோர்களோ அந்த குடும்பத்து பெரியவர்களோ செய்ய வேண்டியது என்னென்னா, குழந்தைக்கு பெயரை கரெக்டான ஸ்பெல்லிங்கோட அந்த பர்டிகுலர்ஸ், குழந்தையினுடைய பெயர், குழந்தையினுடைய தாயின் பெயர், தந்தையின் பெயர், இருப்பிட முகவரி,

0: இவற்றையெல்லாம் சரியான வகையில் அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை அவங்க சரியான முறையில் கொடுத்தாங்கன்னா பிறப்பு சான்றிதழ் எந்தவித சிக்கலும் இல்லாமல் எந்தவித குறைபாடும் இல்லாமல் பிற்காலத்தில் கரெக்ஷன் செய்ய வேண்டிய நிலைமை இல்லாம திருப்திகரமாக அமையும்.
1: ஓகே, சோ பிறந்த 21 நாள்க்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு எந்தவித செலவும் இல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க. பட் எதனால அப்படி சொல்றீங்க? சோ 21 நாள்க்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல ஒரு பர்த் அப்படினா என்ன ஆகும் சார்?
0: சட்டம் சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு.
1: சரி,
0: இல்லாட்டி நம்ம அலட்சிய போக்குல அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மதிக்காம எதுக்கு செவி சாய்க்காம தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் 21 அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதுக்கு மீறி போகும்போது வித் ஃபைன், எவ்வளோ நாள் டிலே ஆகுதோ அதுக்கு தகுந்த போல் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விதிக்க சட்டத்தில் இடம்
1: இருக்குது.
0: அதுவும் வந்து ஒரு வருடத்திற்குள்ள அந்த பதிவு செய்யப்பட்டால் வித் பெனால்ட்டி செய்யலாம். அப்படி இல்லாட்டி அவங்க ரிஜிஸ்ட்ரார் பெர்மிஷன் வாங்கணும், இல்லை எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் SDM சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் அனுமதியோட தான் அதை செய்ய முடியும்.
1: ஓகே, ஸோ பார்த்தீங்களா நேயர்களே, ஒரு பர்த்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம ஷோவில் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஒரு பர்த் வந்து ரெஜிஸ்டர் பண்றப்போ டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கறோம் இல்லையா, அதுல சில நேரங்கள்ல வந்து பெயர் வந்து மாறி போயிடுது, அந்த மாதிரியான சில கேசஸ் இருக்கும் இல்லையா. சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் சார்?
1: பெயர் மாற்றம்னு சொல்லும் போது முழுமையா பெயர் மாற்றம்னா அதை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் ரிஜிஸ்டருக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிட்ட பின்னாடி அதில் எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸோ கரெக்ஷன்ஸோ மணிப்புலேஷன்ஸோ பண்ணக்கூடாது. அது உண்மையான அவருக்கு உறுதியாக தெரிஞ்சால் கூட அது வந்து சட்டப்படி குற்றமாகத்தான் கருதப்படும். அதே நேரத்தில் அந்த உரிய அத்தாரிட்டி அதிகாரியும் அதுக்குண்டான பொறுப்பை ஏற்றுக்க மாட்டார். அந்த பொறுப்பை தன்னுடைய மேலதிகாரி அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துருவார். அப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் மேலதிகாரி விசாரித்து அந்த தவறு உண்மை தான், கரெக்ஷன்ஸு நிவர்த்தி செய்யக்கூடியது தான் அப்படின்னு அவர் அதிகாரம் அளிக்கும் பட்சத்தில், அதாவது பெர்மிஷன் ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில், அதன் அடிப்படையில் இவர் அந்த கரெக்ஷன்ஸை செய்ய முடியும். ஏன்னா அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இங்கே என்னென்னா அந்த பிறப்பு உண்மை, அந்த பிறப்பு சான்றிதழில் உள்ள சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸோ கரெக்ஷன்ஸ்களோ இதைத்தான் அவங்க செய்ய சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இதை வந்து அவங்க பெர்மிஷனோட அந்த உரிய அதிகாரி செய்ய முடியும்.
0: ஓகே சார். ஸோ இப்போ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து வீடுகள்லேயுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ வீட்டில் பிரசவிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணணும் சார்?
1: வீடுகளில் நடக்கிற பிறப்பு இல்லை அந்த டெலிவரி டைம்னு டாக்டர்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர் பர்த், இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களில் வீட்டில் உள்ள பெற்றோர்களோ அந்த பெரியோர்களோ அந்த குடும்பத்து தலைவர்களோ இந்த குடும்பத்தில் யார் பெரியவங்களோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அவங்க என்ன செய்யணும், அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அங்கே போய் இதை வந்து தெரியப்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே நேரத்தில் மருத்துவ உதவி தேவை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வந்துடும். அதே நேரத்தில் மருத்துவ நிலையத்தின் பொறுப்பாக ஆகிடும். அப்பவும் அவங்க இதை உறுதிப்படுத்திக்கலாம், இப்படி ஒரு பிறப்பு நடந்திருக்கு, இதை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு அவங்க மூலமாகவும் அதை உறுதிப்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த பிறப்பு விடுபடக்கூடாது, அதான் நம்மளுடைய அரசாங்கத்திற்கு தேவையானது.
0: ஓகே சார். ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்றப்போ இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. இப்போ நம்ம வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம குழந்தை பேர்லேருந்து தகப்பனார் பேர்லேருந்து எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோம்னா இப்போ அங்கேயே வந்து அதுக்கான அந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இதுவே வீட்டில் குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்போ இதுக்கான அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து இவங்க தான் போய் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? வீட்டில் குழந்தை பிறந்தது அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார்?
1: இது ஒரு நல்ல கேள்வி. வீட்டில் சுகப்பிரசவம் நடந்திருந்தால் யாரும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ அந்த சுகப்பிரசவம் வீட்டில்

0: நடக்கும்போது குடும்பத்தில் பெற்றோர்களோ குடும்பத்தில் உள்ள பெரியோர்களோ நேரடியாக சென்று பதிவு செய்வது சாலச் சிறந்தது. அப்படி தான் செய்யவும் முடியும். அந்த பர்த்தில் மருத்துவ உதவி தேவைப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் பட்சத்தில் அருகில் உள்ள மருத்துவமனையை அவங்க நாடுவாங்க. அப்போ அவங்க அதுக்கு தகுந்தவாறு சிகிச்சை அளித்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறது கடமையாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க தெரியப்படுத்திடுவாங்க. இவங்க திரும்பவும் இவங்க போய் சொல்லணும் அவசியம் இல்லை. தன்னுடைய கடமைக்காக முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த

0: தமிழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிறப்பு பதிவு செய்யறத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இறக்குறது, இல்லனா இறந்தே பிறக்கிறது, சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சோ இதையுமே வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
1: கண்டிப்பா, அரசாங்கத்தினுடைய நடைமுறை சட்டத்தின்படி அதையும் பதிவு செய்யணும். ஏன்னு கேட்டா ஃபைட்டல் டெத்னு சொல்றது, பிறக்கும் போதே இறக்கிறது இல்லை இறந்து பிறக்கிறது. அப்போதான் அந்த இறப்புக்கான காரணம் என்ன, இது மால் நியூட்ரிஷனால இது நடந்திருக்கா இல்லை தாயினுடைய வேற குறைபாடுகள்னால நடந்திருக்கா. அப்போ அந்த தாய்க்கு அந்த சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய வகையில் எந்த விதமான ஊட்டச்சத்துக்களை இந்த அரசாங்கம் வழங்க முடியும், மருத்துவத்துறையில் இன்னும் எப்படிலாம் அது திறம்பட மேம்படுத்த முடியும், சிறப்பான சேவை செய்ய முடியும், எந்த மாதிரி மருத்துவ ஆலோசனையை பின்பற்றினதுனால இந்த இறப்பு வந்திருக்க முடியும், இல்லை அவங்க கடந்த காலத்தில் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டூரிங் த டேம் ஆஃப் ப்ரெக்னன்சி முறைப்படிய மருத்துவ ஆலோசனையை பின்பற்றி இது நடந்திருக்கா, பின்பற்றாதனால ஏற்பட்ட குறைபாடா என்பதை அவங்க அனலைஸ் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் டேட்டா அனலிசிஸ்க்கு இது அவசியம் தேவை, அதனால இதை பதிவு பண்ணி தான் ஆகணும்.
0: ஓகே, ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே இருக்கிறதோ இல்லை இறந்தே பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து அவசியமா சார்?
1: அதுக்கு தான் ஃபோய்டல் டெத்னு சொல்றது, இது வந்து ஒரு தனி கேட்டகரியில பிரிச்சிருவாங்க.
0: ஓகே சார், ஸோ இந்த ஆக்ட்ல வந்து ஸ்டில் பர்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அப்படின்னா என்ன சார், அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க.
1: அது இப்போ பிறக்கப்பட வேண்டிய குழந்தைகள் கருவுல இருந்து அந்த சிசு முறைப்படி வளர்ந்துருக்கா, இன்னும் அது பிறக்க வேண்டிய கால அவகாசம் இருக்கா, அது வந்து சரியான விகிதாச்சாரத்தில் பிறக்க நேருதா இல்லை அது இப்போ பிறக்க வேண்டிய நேரத்தை தாண்டி போகுதா, அதனால தாய்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, உள்ள ஸ்டேட்டஸை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டில் பார்ன் சில்ட்ரன்னு சைல்டுன்னு சொல்கிறது.
0: ஓகே சார், ஸோ ஒரு பர்த்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஒரு பிறப்பை நம்ம எப்படி பதிவு பண்ணுறோமோ அதே அளவுக்கு இறப்பை பதிவு பண்ணுறதும் வந்து அவசியம் இல்லையா, ஸோ இறப்பை பதிவு பண்ணுறதுடைய அவசியம் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இறப்புன்னு சொல்லும்போது பர்த்னா ஆரம்ப நிலை, ஒரு நல்ல விதை போட்டு ஒரு செடி முளைச்சி அந்த செடி பூத்து குலுங்கி காயாகி கனியாகி மரமாகி ஆளை கற்பக விருட்சம் போல் இந்த ஊருக்கும் உலகுக்கும் எப்படி பயன் கொடுக்குமோ, அடிப்படையில் அந்த குடும்ப பெற்றோர்களுக்கும் குடும்பத்துக்கும் எப்படி பயன் கொடுக்குமோ, அதுபோல் இறப்பு சான்றிதழ்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு பயனெல்லாம் கொடுத்துட்டு அது தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு இந்த உலகிலேருந்து விடை பெறுதுன்னு சொல்லும்போது அது உண்மையிலேயே ஒரு சகாப்தம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதன் ஆரோக்கியமான உடல்நிலை திடகாத்திரமான மனநிலையில் வாழ்ந்து இந்த பூமியை விட்டு செல்லும்போது அது ஒரு ஆனந்தமான அனுபவம் சகாப்தம், அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழும்போது எத்தனை தலைமுறை காண முடியும், குறைந்தபட்சம் ஒரு 3 தலைமுறையாவது காண முடியும். அந்த 3 தலைமுறைகளும் பல மடங்கு பெருக்கெடுத்து பல்கி பெருகி பல்வேறு உயர்நிலைகளில் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு மேலோங்கிற குடும்பம் உண்டு, பிறப்பாலேயே பணக்காரவங்களாக இருந்து பல மடங்கு தொழில் அதிபர்களாகவும் லட்சாதிபதி கோடீஸ்வரர் வெளிநாட்டுலையும் போய் அவங்க சிறப்பாக சேவை செஞ்சு அயல்நாட்டு புகழை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டத்துலையும் வாழ முடியும். அப்போது அவங்களுக்கு இறப்புன்னு சொல்லும்போது அது அடுத்த கட்ட நகர்வு, இந்த பிறப்புலேருந்து இறப்பு, அப்போ அந்த இறப்புக்கு பின்னாடி அதை நிர்வகிக்கக்கூடிய யார், அந்த அவ்வளோ சொத்துக்கும் ஆஸ்திக்கும் அதை தொடர்ந்து செல்ல அதை தொடர்ந்து வழி நடத்த வாரிசுகள் தேவை. அப்போ அந்த வாரிசுகள்னு சொல்லும்போது எப்போ வருது அந்த காலகட்டம்னா ஒருவருடைய இறப்புக்கு பின்பு. அப்போ இந்த இறப்பை பதிவு செஞ்சால் தானே இவர் இறந்துட்டார், அவருக்கு இவ்வளோ பிள்ளைகள் மனைவி இவ்வளவு பிள்ளைகள்னு அவருடைய சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்க முடியும், நிர்வகிக்க முடியும், அரசாங்கத்துக்கும் அதை தெரியப்படுத்த முடியும், அரசாங்கத்தினுடைய பங்கும் அவருடைய கம்பெனிலையும் மற்ற வகை முதலீடுகள்லையும் இருந்தால் அரசாங்கம் அதுக்குண்டான பொறுப்புகளை செவனே செய்ய முடியும், இவ்வளவு அம்சங்களும் அதில் உள்ளடக்கி இருக்கு. அதனால

0: இறப்பு சான்றிதழ் அவசியம். அந்த இறப்பு சான்றிதழ் அடிப்படையில் தான் சொத்துக்கள் பிரிக்கப்படும், பாகப்பிரிவினைகள் நிகழும், குடும்பத்தினுடைய நபர்களும் தனக்குண்டான பங்கை சரிவர பிரிச்சுக்கிட்டு அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து வாழ முடியும்.
1: ஓகே சார். ஸோ ஒரு டெத்தை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் இதை பற்றி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ ஒரு பர்த் சர்டிபிகேட் அதுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 21 டேஸ்க்குள்ள கண்டிப்பா போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இதே வந்து ஒரு டெத்த வந்து நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா இப்ப இதுக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு சார்?
1: இறப்பு சான்றிதழ்னு சொல்லும் போது இறந்ததுமே தெரிவிக்கிறது நம்மளுடைய கடமை. யாருக்கு தெரிவிக்கணும்னா, எப்படி பிறப்பு வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸில் நம்ம தெரிவித்து பதிவு பண்ணுறோமோ, அது போல் அதே ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அவர்கிட்ட அந்த ஆஃபீஸில் இதை தெரியப்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அந்த இறந்தவருடைய குடும்பத்தினர்களுடைய கடமை. இப்போ நம்ம புதுவை மாநிலத்தில் ஒரு இறப்புனா உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அந்த காவல் நிலையத்தார்கள் அதை பதிவு பண்ணிக்குவாங்க. அதாவது இறப்புன்னு சொல்லும்போது இயற்கையான மரணம் உண்டு, இயற்கைக்கு புறம்பான மரணம் உண்டு. இயற்கையான மரணம் வந்து நம்ம முனிசிபாலிட்டியில் தெரிவிக்கும் போது தகன உத்தரவு இல்லை அடக்க உத்தரவு அனுமதி கொடுப்பாங்க. அந்த அனுமதி சீட்டின் அடிப்படையில் ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அவர் அதை அடிப்படையில் பதிவு பண்ணிட்டு வார், அது ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இயற்கைக்கு மாறான

0: மரணம்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வாயிலாகத்தான் அமுல்படுத்தப்படும். அப்போ அந்த காவல் நிலையத்தில் உரிய நபர்களுடைய குடும்பத்தார்கள் காவல் நிலையத்தில் இப்போ புகார் கொடுப்பாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் தகன உத்தரவு இல்லை அடக்க உத்தரவு முனிசிபாலிட்டியில் பெற்று அதன் அடிப்படையில் அவருடைய மரணம் இறப்பு பதிவு செய்யப்படும்.
1: ஓகே சார். ஸோ இந்த டெத் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அகால மரணம், அதாவது ஆக்சிடெண்ட் இல்லைனா வந்து சூசைடு, இந்த மாதிரியான ஒரு இறப்பு நடக்கிறதுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இயற்கை மரணம் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல நமக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது சார்?
0: பொதுவாக இறப்பு சான்றிதழ்னு சொல்லும்போது காஸ் ஆஃப் டெத் போடுறது கிடையாது. இறப்பிற்குண்டான காரணம் என்னன்னு உள்ளதை இறப்பு சான்றிதழில் போட மாட்டாங்க. இந்த காஸ் ஆஃப் டெத் எதில் போடுவாங்கன்னா மருத்துவமனையில் ஒருத்தர் சிகிச்சை பெற்று அந்த டிஸ்போசல் ஆஃப் டெட் பாடின்னு வரும் அந்த சீட்டு, அந்த ரெக்கார்டில் மட்டும் காஸ் ஆஃப் டெத் போடுவாங்க. அது நம்ம குடும்பத்தார்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் இறப்பு சான்றிதழில் இறப்பிற்குண்டான காரணத்தை போடுறதில்லை. இப்போ நீங்கள் சொன்னது போல் தற்கொலை மரணம் உண்டு, அகால விபத்து மரணம் உண்டு. இந்த அகால விபத்து மரணம் ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்க்கு தெரிய வரும். அதில் அவங்க எஃப்ஐஆர் போட்டுடுவாங்க. அதன்படி பிணக்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். அதன் அடிப்படையில் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ்கிட்ட அதுக்குண்டான ஆவணங்களை காட்டி நம்ம இறப்பை பதிவு பண்ணிக்கலாம். அந்த இறந்த தேதி எப்படி நேச்சுரல் டெத் ஆகுமோ, ஆனால் எப்படி பதிவு பண்ணுவாங்களோ அதே முறையில் தான் இது பதிவு செய்யப்படும். ஆனால் உரிய குடும்பத்தார்களுக்கு தான் இந்த விபத்தின் காரணமாக இவர் இறந்தாரு இல்லை இயற்கைக்கு மாறான வகையில் இவர் இறந்தார்னு உள்ள காரணம் தெரியுமே ஒழிய இறப்பு சான்றிதழில் எந்த காலகட்டத்திலையும் எக்காரணத்தை முன்னிட்டும் அதை பதிவு செய்ய மாட்டாங்க, காரணத்தை குறிப்பிட மாட்டாங்க. இயற்கைக்கு மாறான மரணத்தை ஒருத்தர் பதிவு செய்யாமல் விட்டார், அதை மறைச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு அவர் பேரில் ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோமே, அவர் பேரில் ஒரு அசையா சொத்து இருக்குது அப்படி சொல்லணும், அசையா சொத்து இருக்குது. அப்போ அதை யார் ஆள முடியும்? அவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ கண்டிப்பாக அந்த இறப்பு சான்றிதழ்னு ஒன்று இருந்தால் தான் இன்றைய தேதியில் இவர் இறந்துட்டார், அதன் அடிப்படையில் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு அந்த சொத்தை எங்கள் பேருக்கு பேர் மாற்றம் செஞ்சு கொடுங்க, நாங்கள் விற்கிரயம் பண்ண வேண்டியது இருக்குது, சொத்தை பரிபாலனை பண்ண வேண்டியது இருக்குது, மேற்கொண்டு பல பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இருக்குது சொல்றதுக்கெல்லாம் அடிப்படையா இந்த இறப்பு சான்றிதழ் தான் வழிவகுக்கும்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம இப்ப தொடர்ந்து பேசலாம். அண்ட் சரி, இப்போ இந்த பர்த் அண்ட் டெத், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க இங்க டூருக்கு வர்றப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, இப்போ இதுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி சார்?
1: இப்ப இந்தியன் ஆரிஜின் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்கே குழந்தை பிறக்குது, அங்கே மருத்துவமனையில் அவங்களுடைய ஆவணங்கள் அவங்களுடைய மொழியில் இருக்கும், அது நமக்கு புரியாது. அவங்க இங்கே இந்தியாவுக்கு வந்த பின்னாடி ஒரு 60 நாளுக்குள்ள இங்கே ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது கட்டாயம். அப்போ தான் அவங்க இந்தியன் ஆர்ஜின்னு சொல்ல முடியும். இந்த இந்தியாவில் பிறந்த குழந்தை போல கருதப்படும். இந்த காரணத்துக்காக தான் இப்போ நம்ம ஆதார் வந்துட்ட பின்னாடி ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த ஆதார் கார்டோட பிறப்பு சான்றிதழை இணைக்க சொல்கிறாங்க.
0: ஓகே,
1: அப்போ எந்த காலகட்டத்திலையும் எந்த வகையிலையும் எதுவும் ஒமிஷன் ஆக முடியாது. அப்போ இது பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பேருதவியாக அமையும். மக்களுடைய கடமை அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது. நாம் எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ, இந்த ஆவணங்கள்லாம் முறைப்படி வச்சிருந்து சரியான வகையில் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோமோ, அந்த வகையில் அரசாங்கம் அதை கணக்கிட்டு

0: நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும்.
1: ஓகே சார். ஸோ இப்போ வெளிநாடுகள்ல இருந்து இங்க வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது நடக்கிறப்போ இப்போ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார்?
0: கண்டிப்பா டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகளா வந்து இங்க இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த பிறப்பு நிகழ்ந்ததுக்கு உண்டான ஆதாரம், அவங்க வந்து இந்தியனா கருதப்பட மாட்டாங்க, திரும்ப அவங்க தன்னுடைய நாட்டுக்கு போய் இதன் அடிப்படையில் அங்க அவங்களுக்கு வேண்டிய சாதகமான ரெக்கார்டு அந்த எந்த வகையில் அமைச்சிக்கணுமோ அந்த வகையில் அதை அவங்க சரி பண்ணிக்குவாங்க. அந்த பிறந்ததுக்கு உண்டான ஆவணமாக தான் இதை வச்சுக்குவாங்களே ஒழிய நிரந்தர சிட்டிசன்ஷிப்
1: புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். அண்ட் இதனுடைய தொடர்ச்சியை நீங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: Stadium. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to attend third India-Nordic summit in Oslo aimed at strengthening cooperation in technology, renewable energy, defence and trade. Prime Minister Modi and his Swedish counterpart Ulf Kristersson in a joint newspaper article stress on partnerships in times of global uncertainty. Supreme Court refuses to recall its earlier order of keeping sterilised or vaccinated stray dogs in shelters. IMD issues yellow alert for heat wave in national capital for next 3 days. And in IPL cricket, Rajasthan Royals to take on Lucknow Super Giants in Jaipur this evening. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் ஏ எம் ராஜா இசையில் கல்யாண பரிசு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஏ எம் ராஜா பி சுசிலா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு.

0: கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: என்றும் நினைவில் அடுத்து சோழமங்கலம் ராஜலட்சுமி அவர்களின் இசையில் கண்ணதாசன், வரிகளில் தரிசனம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் TM சௌந்தரராஜன்.

நேரம் 2:28:38. என்றும் இனிமேல் அடுத்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கல்யாணியின் கணவன் படத்திற்காக பேசு சிலா பாடிய பாடல்.

நேரம் 2:36 5 என்றும் இனிவேல் அடுத்து கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் மருதகாசி வரிகளில் வண்ணக்கிளி படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் ஆடை நீ கண்ணம்மா இங்கு கந்தலுண்டை கட்டி.

0: ஆற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.
1: தண்ணிலவள் தேனிறைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடைபயின்றே செல்றா.
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 2:45, 10 நொடி. என்று மணிவேல் அடுத்து கேட்கலாம். கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன், வரிகளில் குளமகள் ராதை படத்திற்காக ஒலிக்கும் குரல் TM சவுந்தரராஜன்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு.

0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்களே, இன்று 4 மணிக்கு புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மஞ்சள் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம். கரும்பில் கலை நிர்வாகம் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜெயச்சந்திரன் அவர்களின் உரை கேட்கலாம். நாட்டுப்புற பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: Land Warfare Studies in the national capital. In IPL cricket today, Rajasthan Royals will take on Lucknow Super Giants in Jaipur at 7:30 p.m. Last night, Sunrisers Hyderabad confirmed their place in the playoff, defeating Chennai Super Kings by 5 wickets at M.A. Chidambaram Stadium. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 3:10. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் ஹிந்தி தெலுங்கு மலையாள திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்டாக ஒரு ஹிந்தி சாங் வருது, சாஹோ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: 塞更。
1: பன்மொழி பாடல்களை ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, அக்னிதேவன் படத்திலிருந்து.

0: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேரம் 3:18:37. பன்மொழி பாடல்கள்ல ஹிந்தி மலையாள பாட்டு கேட்டாச்சு. இப்போ தெலுங்கு திரைப்படங்கள் இருந்து பாடல்கள் கேட்கலாம். மகாதீரா படத்திற்காக நிகிதா நிகம் MM கீரவாணி குரலில் ஒரு பாடல்.

நேரம் 3:23:31. பன்மொழி பாடல்களை ஹிந்தி மலையாள திரைப்பட பாடல்கள் கேட்டாச்சு. தெலுங்கு படத்துலேயும் ஒரு பாட்டு கேட்டாச்சு. அடுத்து தெலுங்கு படத்துலேருந்து ஒரு பாடல் வருது. பிரேமனூராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

கேட்ட இந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் விஜய் சிவா அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சிதர் கிருதிகள் இடம்பெறுகிறது. தொடக்கமாக காதம்பரி பிரியாயை என தொடங்கும் கிருதி, மோகன ராகம் திஸ்ர திருப்புடை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவாக தர்ம சம்பர்தினி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி மத்தியமாவதி ராகம் ரூபகதாளம்.

கவிதாலயாவின் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ரகுமான், கீதா, சிதாரா, விவேக், ஜெயசித்ரா, ஜனகராஜ், சௌகா ஜானகி, பூர்ணம் விஸ்வநாதன், சார்லி மற்றும் பலர். இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர்.

0: முருங்கை மரத்தில் ஏறிட்டேன் பழக்கம் போல. நான் சாப்பிட போறேன், நீ வரையா இல்லையா?
1: எனக்கு வேண்டாம்.
0: எனக்கு வேண்டாம்.
1: நான் ஏன் லட்சணமா இல்லாம செல்லம் ஜாஸ்தியா போச்சு? என் புருஷன் மடியில படுக்க நான் வேற யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அப்போ காம்யா, இனிமே இதான் உன் சீட்டு. இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா உன்னை வெட்டி போட்டுடுவேன். லை டவுன். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியறதில்ல, அதுக்குதான் சொன்னேன். வேற எதுக்கு? உட்காருங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. யாரோ ஒரு கழுதைக்காக நாமையே சாப்பிடாம இருக்கணும். எவன் கடைப்பான அலையறாளுங்க. ஆமா, அந்த மேனாமினிக்கு வயசு என்ன? அப்படின்னா பெரிய அழகா அவ?
0: நான் சொன்னேனா அவ அழகுன்னு?
1: நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ அழகுதான். ஆனா என்னை விட ஒண்ணு அழகு இல்ல.
0: ஆமா,
1: என்ன யோசிச்சு சொல்றீங்க?
0: சரி, மறுபடியும் கேளு, யோசிக்காம சொல்றேன்.
1: எதுக்கோ அவ இப்படி தலையாட்டினாலே, அது எதுக்கு?
0: ஞாபகம் இல்ல.
1: ஞாபகம் இல்ல? சரி, கழுக்குன்னு சிரிச்சாளே, என்ன சொல்லிட்டு சிரிச்சா?
0: எப்போ
1: தலையாட்டினாலே, அதுக்கு முன்னால, அதுவும் ஞாபகம் இல்லையா? ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு, ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு இப்படி என்னமோ கேட்டா. என்ன கேட்டா?
0: போச்சுடாப்பா. எதுக்கு அப்புறம், எதுக்கு முன்னால?
1: நீங்க இப்படி விரல் ஆட்டினீங்களே, அதுக்கு முன்னால. அவள் இப்படி வாழ பொட்டு விட்டாளே, அதுக்கு அப்புறம்.
0: டோன்ட் டிரைவ் மீ மேட் கௌரி. அவதான் என்ன வம்பு கிழுத்தா.
1: வம்பு கிழுத்தானா? அவ இழுத்த இடத்துக்கெல்லாம் போயிடுவீங்களா? பெட்ரூம் வரைக்கும்.
0: பைத்தியம்.
1: பைத்தியம் இப்படித்தான் பண்ணும். சாரியா. ஐம் சாரி. யூ ஆர் எ ஸ்வீட் மேன். உங்களையே கனவு கண்ட எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை அடைஞ்சேன்னு தெரியாதா?
2: இங்க ஏன் கவலை சொல்லு?
1: சொல்றேன்.
0: நமஸ்கார் ஆண்டி.
2: நமஸ்காரம். நமஸ்காரம். ஏன் குரு பாகனவா?
0: உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் ஆண்டி.
2: பரவாயில்ல பரவாயில்ல.
0: நோ பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணிருக்கேன், யாருன்னு பார்த்தேன், நீங்கதான்.
2: நான் எப்பவும் நோ பார்க்கிங்ல தான் காரை விடுறது. திருப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியா உண்டு கதா.
0: ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான்.
2: இப்ப என்ன பண்ற?
0: ஸ்டேட் கிரிக்கெட் ஆடுறேன்.
2: என்ன பண்றப்பா?
0: இது என்னோட கடை தான். இந்த மாதிரி இன்னும் எட்டு கடை இருக்கு. ஒரு பொண்ணோட அம்மா தனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி எல்லாம் இருக்கணும்னு விரும்புறாங்களோ அதை விட வசதியா தான் இருக்கேன்.
2: பரவாயில்லையே, புது மாதிரிக்கா பொண்ணு கேக்குறியே. கௌரி, குரு செப்பேது வந்தாவா?
0: ரஞ்சி டிராபிக் ஆடுறனே. கௌரி, நீ டிவி பாக்குற இல்ல, செஞ்சுரி கூட அடிச்சேனே.
1: எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது.
2: வேற ஏமே வேணும்? என்ன இங்கோ சாலிடா டிவி வேணுமா?
1: அதுல பாடுறவரும் வேணும்.
2: வாங்கிட்டா போச்சு. நாலு பில்லரும் ரைட்டு. இதுக்கோ பாருப்பா, ஈ வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தி.
3: மணிபாரதி பேசி முடிச்சிட்டாருங்களே.
2: மணிபாரதி அவரையா? இதுக்கு சூடு, வாழ் விலை பேசினதுக்கு மேல 2 லட்சம் நானும் தரேன். எனக்கு வேணும் இ வீடு. பேசி முடிவையா? அது ஏதோ பழமணி சொல்லுவாங்கோ. சரி, நீக்கே தெரிஞ்சு கதா. சூடு, நீக்கு 2000 கமிஷன் கூட தரேனும். வர புதவாரம் ரெஜிஸ்ட்ரேஷனும் வெள்ளும்.
3: சரி, பேசி பாக்குறேன்.
2: நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். நேனு காக்கினாட காஞ்சனம்மா. சுட்டுப்பக்கல்ல உன்ன வாழ் அந்தருக்கே தெரிசு. குச்சுண்டி உட்காரண்டி. ஏவுண்டியா மெட்டாசி? ஆ போயஸ் கார்டன்ல உள்ள வீடு அதே 5 நம்பர். மீரு ஆசைப்பட்டாரని నేను கேள்விப்பட்டాను. விஷயம் தெரியாம నేను కొన్నాను అంటే ఏమేది?
1: வாங்கிட்டே.
2: అదే నేను வாங்கிட்டேను. విషయం తెలిసినప్పుడు మనసు చాలా కష్టమా పోయింది. మీరు పెద్ద మనిషి కదా, నేను మీ ఫ్యాన్ కదా, ఆ వీడు మీకు పుడిచిపోయింది కదా, ఇప్పుడు నుంచి అది మీరే కదా. ఏమి వెల కొడతారో సరి. ఆహా,
3: నిజమావా சொல்றீங்க? அப்ப அந்த வீட்டை எனக்கே கொடுத்துறீங்களா?
2: ஆரம்பம்ல ஏதோ பலபலி உண்டே. அதேமிட்டது? சரி, அது எதுக்குல? நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனும் 1 ரூபாய் இவ்வண்டி.

0: உள்ள வாங்க வாங்க மேடம். அவரு
1: அரே வே வே வே ரெண்டி ரெண்டி வாங்க வாங்க வாங்க. நோரி எவர் வந்திருக்காங்க சூடு உட்கார் குச்சனி.
2: உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்தேன். எனக்காக வீட்டை விட்டு கொடுத்ததுக்கு.
1: ஓ சந்தேகா, ஒன்னு விட்டு கொடுத்தா ஒன்னு திருப்பி வாங்குறோமோ? அதே நீ ஸ்நேகம் கிடைக்குது கதா, கிவ் ரெஸ்பெக்ட் டு டேக் ரெஸ்பெக்ட் டு லாகா. ஏமி போட்டோ நீ பாக்குறீங்கோ நான் பொண்ணு? அதே மாதிரி நீ போட்டோ ஈ ஹால்ல பெட்டாலி பெருசா, அதே நான் லட்சியம். எக்கட இ பொண்ணு? ஆ கௌரி கௌரி
2: பாரதியார்
1: பாட்டு
2: பாடல்கள்
0: ஒரு
2: வாரம் அங்கதான்.
3: விட்டல் பிஏ மணிபாரதி பிஏ
0: பெங்களூர்ல. மணிபாரதி எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காரு?
3: நீங்க யாரு?
0: அவரோட ரசிகன்.
3: ரசிகன் பிங்க போய் தொந்தரவு பண்ணுவீங்க என்ன லவ்வா?
0: ஆமா.
3: இத பாருமா, உங்கள மாதிரி 1000 பொண்ணுங்க லவ் பண்ணுது அவரை.
0: நான் உங்களை எல்லாம் லவ் பண்றேன்.
3: ஹலோ ஹலோ வச்சிடாதீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட போதுங்க.
0: நான் ரூம் நம்பர் கேட்டேனே.
3: அட 321 அசோகா ஹோட்டல்.
2: வணக்கம். நமஸ்தே. வாட் இஸ் சர்ப்ரைஸ்? நீங்க எப்படி இங்க பெங்களூர்ல?
0: அதே பிளேன்ல தான் வந்தேன்.
2: அதே பிளேனா? நான் பாக்கலையே.
0: அதே பிளேன் தான், ஆனா இன்னைக்கு 920 ஃப்ளைட்.
2: தென் அப்புறம்
0: இந்த கூலிங் கிளாஸ் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க, அது திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன்.
2: இந்த குளிங் கிளாஸ் திருப்பி கொடுக்க பிளேன்ல வந்தீங்களா?
0: ஆமா.
2: தேங்க்ஸ்.
0: அவ்வளவுதானா?
2: சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம்
0: ஒண்ணும் இல்ல, நான் வரேன். ஒரு நிமிஷம். உங்க மனசு என்ன கல்லா? நான் எதுக்காக பெங்களூருக்கு வந்தேன்? நேசிக்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சரி, வெக்கத்தை விட்டு சொல்றேன். I love you.

0: இல்ல அநியாயம் பண்ணிட்டாளே.
1: ஏன் கௌரிக்கு உடம்புக்கு ஏதாவது
0: சச்சு போது பரவாயில்லதுண்டி. இப்ப குடும்ப கௌரவமே கங்கப்பாலைந்தே. பாவி மனுஷன் ஊர்ல இருந்தாலாவது ஏமி செய்யணும்னு முடிவு பண்ணலாம். டோக்கியோ ஹாங்காங்க நீ சுத்திக்கினே.

0: அவங்க புருஷனை பத்தி சொல்றாங்க.
1: என்ன விஷயம்? நான் என்ன உதவி செய்யணும்?
2: நீதான் உதவி செய்யாதே. நீ ஜென்டில்மேன் கதா, நான் பொண்ணு, நீ சிசுவனி வயிற்றுல சுமக்குது.
1: இவங்க
2: இருக்கலாம், தப்பு லேது. அது நான் செக்ரட்டரி மாத்திரம் காது, சீக்ரட்டரி கூட. தமிழெல்லாம் அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. அது ஏமிட்டி, அது பழமொழி செப்ப நேரமா இதே. இதுவோ நாயனா, நான் கல்யாணம் பண்ணுகுண்டாவோ லேது கருமா చేస్తావో, நீ ஜென்டில்மேன் கதா. ஏவனா சரி, அது நீதான் செய்யணும், காணி தரகா செய்யாலி. நீ ஜென்டில்மேன் கதா, நீ தப்பிக்கலாம் எனக்கு மாட்டே, ఎందుకంటే நீ ஜென்டில்மேனோ. தப்பிக்க முடியாது, ఎందుకంటే నేను కాకినాడ కాంచన. కంగ్రాట్యులేషన్స్.
3: ఎదుకే
2: మీరు ఎన్న సంబంధిగా అడంజిదుకు.
4: థాంక్ యూ. థాంక్ యూ.
1: ఎదుకు థాంక్ యూ?
4: எல்லாத்துக்குமே.
1: கௌரி, என்னது பொண்ணுனா வெக்கப்பட்டுகிட்டு நாணி கொண்டுகிட்டு இருக்க வேண்டாமா முதல் இரவுல?
4: இது நமக்கு முதல் இரவு இல்லையே.
1: ஆமா, இல்ல இல்ல,
4: ரெண்டாவது இரவு.
1: அதானே, பையன் 7 மாசத்துல பிறக்கறானோ 8 மாசத்துல பிறக்க போறானோ? நீ ஏன் சிரிக்கிற? எல்லாரும் சிரிக்க போறாங்க.
4: சிரிக்க மாட்டாங்க.
1: ஏன்?
4: படுக்கையில பாவ மன்னிப்பு கேட்கலாம். நான் கேட்க போறேன்.
1: What do you mean?
4: நான் கர்ப்பம் இல்லை.
1: உங்க அம்மா சொன்னாங்களே?
4: அம்மா உங்ககிட்ட போய் சொன்னாங்க. ஒரே ஒரு பொய், யாருமே சொல்லாத ஒரு பொய், துணிஞ்சு சொன்ன ஒரு பொய். உங்களை எப்படியாவது மாப்பிள்ளையா அடையணுங்கிற ஆர்வத்துல தான் அப்படி சொன்னாங்க.

பாப்பன பயந்தது சரிதான். அந்த பொய்ய நான் சொல்லலன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு மட்டும் உங்க ஆசையை தீர்த்து வச்ச வேசியா நினைச்சு என்ன கை கழுவிருப்பீங்க இல்லையா? என்ன ஏத்துக்க மாட்டீங்களா?

0: தொடர்வது புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அவர் பாம்பேக்கு ப்ரோக்ராம்காக போறாரு, என்னால இந்த வாட்டி கூட போக முடியல. சரியா புடி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் ஜனனி. நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்டு மெட்ராஸ் டு பாம்பே IC 174. யார் யார் ஏர் ஹோஸ்டஸ் டியூட்டியில் போறாங்கன்னு அப்பா கிட்ட கேட்டு சொல்ல. நம்பிக்கை இல்லாம இல்ல, ஒரு சேஃப்டிக்கு தான். சரியா புடி, ஒன்னும் இல்லை, எங்க வேலைக்காரிய எப்ப போன் பண்ற சாயங்காலம்.
2: வீட்டு சமையல்காரி பொண்ணுனா உனக்கு வேலைக்காரி அவ? இதுனது திமுரு பிடிச்ச முதலாளி தோப்பானி, போன பிடிச்சிக்க ஒரு ஆள் தேவையா உனக்கு? ஐ ஹேட் திஸ் பெடி ஆட்டிடியூட். நீ போமா, போ வேலைக்கு.
1: எப்படா அவன் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு காத்துட்டு இருக்கீங்க? இல்ல அவளுக்கு என்ன வக்காலத்து? நீங்க அவளை வச்சிட்டு இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொண்ணோடையாவது நீங்க உடலுறவு வச்சுக்கிட்டது உண்டா?
2: உண்டு.
1: யாரோட?
2: பொண்ணோட தான்.
1: என்ன தவிர வேற எந்த பொண்ணோடையாவது?
2: இதே கேள்விய நான் திருப்பி கேட்கலாமா? கௌரி,
3: பத்திரிகையாளர் சார்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்க்கை.

0: எங்க இருக்கீங்க? ஜாலியா ஒரு பாட்டு
1: பாடுங்களேன்.
2: மாலையை கேட்டதுக்குள்ள அடுத்த பர்த்டே வந்துடும் போது.
0: என்னடா பார்த்த என்ன பாட சொல்றாங்க?
3: எடுத்து விடுறா
0: நடுவுல நடுவுல திக்குமேடா.
3: திக்கினா அதான் பல்லவி.
4: எடுத்து நான் விடவா என் பாட்டை.

0: கௌரி,
1: உங்க விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை.
2: என்ன கொஞ்சம் பேச விடு கௌரி. இன்னைக்கு விழால நடந்ததுக்கு நான் பொறுப்பு. என்னுடைய பாப்புலாரிட்டியும் புகழும் தான் அதுக்கு காரணம். இதெல்லாம் ஆக்குபேஷன் லாசார்ட்ஸ், தொழில இருக்கிற சங்கடங்கள். நான் ஒரு பப்ளிக் ஃபிகர்மா.
1: ஆனா நீங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, நீங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம். புருஷன் மனைவி நமக்குள்ள பிரைவசியே இல்லையே. வெளியில எங்கேயாவது போனா பொம்பளைங்க மாடு மாதிரி உங்க மேல ஒட்டுறாங்க, ஒரசுறாங்க. கேட்டா ரசிகைகள் அவங்களா வந்து சுத்திக்கிட்டா நான் என்ன செய்யறதுங்கிறீங்க. இன்னைக்கு ஒருத்தி மேல விழுந்து பப்ளிக்கா முத்தமே கொடுத்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிருக்கணுமா? வேண்டாமா, செய்யலையே. உங்களுக்கு இதெல்லாம் வேண்டியிருக்கு. You want it.
2: புரியாம பேசாத. என் மேல எல்லா பெண்களும் கிரேசியா இருக்காங்கன்னா அதுக்கு என் குரல் காரணம், என் புகழ் காரணம்.
1: அப்படின்னா அந்த புகழ் நமக்கு தேவையில்லை. நீங்க பாடித்தான் இங்க பொழப்பு நடத்தணுங்கிறது இல்ல. முதல்ல நீங்க பாடுறத நிறுத்துங்க.
2: கௌரி, அதை விட நீ என் கழுத்தை நெரிச்சு கொண்டுலாம். விளையாட்டு கூட அப்படி சொல்லாத.
1: நோ, ஐ மீன் இட். சத்தியமா சொல்றேன், நீங்க இனிமே பாடக்கூடாது. பாட தேவையில்லை.

0: மட்டும் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க.
1: பேசுறேன்.
2: அடுத்த மாசம் பத்திரிகையாளர் சங்க ஆண்டு விழா வருது, ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. அதெல்லாம் மணிபாரதி சாருடைய கச்சேரி போட்டுக்கலாம்னு ஒரு ஏற்பாடு. அவர் டைரியை வெரிஃபை பண்ணி அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு.
0: முடியாது சார், பாடுறதே பாடுறதெல்லாம் பாட மாட்டாரு. ஹி இஸ் குவிட்டிங்.
2: அவரே எடுத்த முடிவா இது?
0: பின்ன வீட்டு வேலைக்காரன் எடுத்த முடிவா? நான் எடுத்த அவரோட முடிவு. நான்சென்ஸ்.
3: பேப்பருக்கு யார் நியூஸ் கொடுத்த?
0: நான் தா.
3: எதுக்காக கொடுத்த?
0: நீங்க இனிமே பாடக்கூடாது.
3: நீ யாருடைய அதை சொல்றதுக்கு?
0: என் பொண்ணு மேல கை வைக்கிற பழகம் வந்து விட்டுடுங்க.
3: அவுட். எங்க விஷயத்துல நீங்க தலையிட்ட உன தொலைச்சு.

0: இந்த குரல் உனக்கு என்னடி துரோகம் செஞ்சது?
1: ஆமா, உட்கார்ந்து சாப்பிட்டாலே பத்து தலைமுறைக்கு வரும். நீங்க எதுக்காக பாடணும், யாருக்காக சம்பாதிக்கணும்?
0: ஆஹா, உனக்கு புருஷனா இருக்கிறது மட்டும்தான் என் வேலை.
1: எனக்கு மட்டும்தான் புருஷனா இருக்கணும்னு சொல்றேன்.
2: என்ன இருந்தாலும் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதான் வந்தேன் சார். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டுருங்க சார். சார், பை த பை, என் டாக்டர் உங்களோட பரம விசிறி. இந்த ஆட்டோகிராஃப் புக்கில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். சார் ப்ளீஸ் சார்.
0: இப்படி பிரபலமாக இருக்கேன் பாருங்க, இதுதான் சார் எல்லாத்துக்குமே காரணம்.
2: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: ரெடி சார்?
2: வரேன் சார்.
0: ஆ,
2: ரெடி ரெடி ரெடி. ஒன் டூ த்ரீ ஃபோர்.

0: பாட்டு எடுக்கல.
1: சாரி சார், என்னால் பாட முடியல. இன்னொரு நாளைக்கு வந்து பாடி கொடுத்துறேன்.
2: இன்னைக்கு டெல்லிக்கு போகணும், தமிழ் சங்கத்துல கச்சேரி, என்ன பண்ணலாம்?
1: கேன்சல் பண்ணிடு.
2: நோ ப்ராப்ளம் சார்.
1: ஆஹா, கேன்சல் பண்ண வேண்டாம்.
2: நோ ப்ராப்ளம் சார்.
3: ஏன் ஏன் விட்டல? டெல்லிக்கு கௌரின்னு கூட கூட்டிட்டு போலேதா?
2: சரி, நோ ப்ராப்ளம்.
1: நீ ஏர்போர்ட்டுக்கு வா.

0: இன்னைக்கு பெரிய கலாட்டா ஆக போதும். ஆளுக்கான
1: மெட்ராஸ் பிளைட் வந்து எல்லாரும் போயாச்சு. மணிபாரதி காணும் ஐயா
0: தானே?
2: இதுக்குத்தான் அப்பவே கமிட்டி கூட்டத்துல முட்டிண்டேன். சினிமாக்காரங்களை நம்பி ப்ரோக்ராம் வச்சுக்காதீங்க. கேட்டீங்களா?
3: ஏவிட்டையா அவரு புறப்பட்டு வந்தாரே டெல்லி பிளைட்ல.
4: హైదరాబాద్ అన్ని హోటళ్ళను సైలెంట్ గా తేడా సొల్లు, కాదు కాదు వచ్చే మాదిరి ఉండాలి. ఇంత విషయాసులు ఎవరికి వెళ్ళిలో తెలియకూడదు.
5: ఎస్ మేడం.
6: కహా జానా జీ?
7: గాడి కహా జాతే హై?
6: గోవా.
7: గోవా ఏక్ టికెట్.
6: ఠీక్ హై.
7: అచ్చా.
8: ఇంత మాసం 10 ప్రోగ్రామ్ ఇర్కు. ఎల్లం పెరి హోటల్స్ లే. అవంగల్లా ఎన్న బల్ సొల్ల పోరే. ఇప్పుడి ఓడి పెట్టాల అవ.
7: అవ ఎంగ ఓడి పోయిడవా నానుం పాకర. ఓడుగాలి కళ్ళద. உன்ன நான் தேடி பிடிக்கல. நான் காசிபேட் காளிதாஸ் இல்ல.
9: செகண்ட் அபார்ட் பக்கத்துல அவங்க பாட்டி வீடு இருக்க. அவங்க அங்க போயிருக்கலாமா?
7: எஸ்.
1: மச்சாவா? மச்சாவா என்ன
9: உள்ள இல்ல?
1: உன் பேர் என்ன?
10: ஜோதி.
1: ஜோதி. ஜோன்னு கூப்பிடலாமா? ஜோ ஜோ. நீ பயப்படுறத பார்த்தா இதுல இருந்து தப்பிச்சு வர மாதிரி தெரியுது.
10: ஆமா, என் கல்யாணத்துல இருந்து.
1: நடக்க போற கல்யாணமா?
10: இல்ல, நடந்து முடிஞ்ச கல்யாணம்.
1: நாமக்குள்ள ஒத்துமையை பார்த்தியா?
10: ஏய், நீங்க?
1: நானும் தப்பிச்சுக்கலாம்னு தான் வந்தேன் என் இல்லறத்துல இருந்து. முதல்ல உன் கதையை சொல்லு.
10: 10 வயசுல அப்பா அம்மாவை முழுங்கினேன். நான் பிறந்ததே நான் பண்ண முதல் தப்பு. நான் என் மாமா வீட்டில் வளர்ந்தேன். அவர் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கிற காசிப்பேட்டில் பெரிய டான்ஸ் ட்ரூப் வச்சுருந்தாரு. அவரோட பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்கள் நாட்டிய நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.

0: 3, 4.
1: ஆடு. ஆடுறே.

நான் கேபரே ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஊர் ஊரா போனோம். என் நாட்டியத்தை பார்த்த அத்தனை கண்களும் எனக்கு கண்களா தெரியல. என்ன பெண்டாளை நினைச்ச. அதோட இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அசிங்கமாலாம் பயன்படுத்த நினைச்சாரேன்.

0: பெரிய பத்தினி. புரியாம ஓடி வந்து தேடி அறிவு கட்டவளே. உன்ன இந்த ஒரே வெளிநாட்டு சுத்து பயணத்துல 10 லட்சம் ரூபாய் பண்ணிக்க முடியும். மரியாதையா நான் சொல்றத கேளு. நான் புருஷன்டி.
1: கட்டிக்கிட்டவளை கூட்டி குடுக்கறியே. முதல்ல ஆம்பளையாடா நீ. மனுஷனே இல்லாத நீ எப்படியா புருஷனா இருக்க முடியும்? இந்த நிமிஷத்துல அந்த பந்தம் ஆழ்ந்து போச்சு.
0: தாலி கட்டிருக்கேன்.
1: நீ கட்டினது தாலியே இல்லடா. வச்சுக்கோ.
2: உறவுக்காரங்கன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா உனக்கு?
1: செகண்டராபாத் பக்கத்துல எங்க பாட்டி இருந்தாங்க. அவங்களோட தங்கிடலான்னு போனேன். போய் பார்த்தா அவங்களும் காலமாயிட்டாங்க.
2: ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை.

0: நேர்கள் இனி கேட்கலாம் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஜோ, ஒரு கைப்பிடிய, இந்த கட்டில எடுத்து அந்த ரூம்ல போட்டுக்கிறேன்.
2: எதுக்கு? கட்டில பிரிச்சுட்டா இந்த ரூம்க்கு அந்த ரூம்க்கு நடுவுல ஏழு கடலா இருக்கு, தாண்ட முடியாத அளவுக்கு. மனசுல கட்டுப்பாடு இருந்தா ஒரே கட்டுல கூட தூங்கலாம். ஏதாவது தடுப்பு அவசியம் தேவைன்னு நினைச்சா இந்த கீதைய நடுவுல வச்சுக்கலாம்.

கொஞ்சம் எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி. அந்த நாட்களை இப்போ நான் திருப்பி வாழ போறேன். குறும்புத்தனமா, குழந்தைத்தனமா, முட்டாள்தனமா, கவலையே எல்லாம் வாழ போறேன்.

0: குடிசை இது சொர்க்கம் மாதிரி இருக்கு.
1: பேபி டார்லிங்,
2: எஸ் ரூபி டார்லிங்,
1: எனக்கு இப்போ ஒரு 50 வயசு குறைங்க எங்கே இருக்கும்.
2: எதுக்கு டார்லிங்?
1: ஜோதிக்கிட்டே பார்த்தால் அப்படி தோணும்.
2: தோணும் தோணும். இந்த 73 நாட் அவுட்டுக்கு சபலம் இன்னும் நாட் அவுட்.
1: ஜோதி குட்டி லாலா இருக்கோ?
3: தோஃபி
2: கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் பொஞ்சாதி தானே? ஓ லவ்வர்ஸா? அதுவும் இல்ல,
1: சும்மா எந்தினா லொட லொடன்னு லவ்வர்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ், கல்யாணத்துக்கு முந்தின ஸ்டேஜ். அலே,
0: வாழ்க்கை ஒரு புஸ்தகம்னா இவங்க அதுக்கு முன்னுற மாதிரி இல்ல?
3: அது இல்ல ஜோ, வாழ்க்கைக்கு அகராதியே இவங்க தான். அன்புன்னா என்ன, ஆசைனா என்ன, நேசம்னா என்ன, பந்தம்னா என்ன, காதல்னா என்ன, இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சு போகும் இல்லையா ஜோ?
0: இவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையா கூட இருக்கு.
3: ஆமா, ரெண்டு கட்டிலுக்கு நடுவுல கீதா வேணுமே.
0: வேணாமே.
3: ஏன்?
0: ரெண்டு பேருக்கு நடுவுல தான் திரை இருக்கே.
3: கண்ணாடி இல்ல இருக்க?
0: கண்ணாடி திரை.
3: நீ கரெக்டா சொன்ன, நமக்கு நடுவுல வெறும் கண்ணாடி திரை தான் இருக்கு. குட் நைட்.
0: குட் நைட்.

0: எங்கேருந்து சார் பேசுறீங்க
1: சார்? எப்படி இருக்கீங்க சார்? சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க?
2: சத்தம் போடாம பேசு.
0: சரி சார், சரி சார. எல்லாம் ஒரே அப்செட்டு சார். அப்போன்னு பேர் போட்டு விளம்பரம் கொடுக்க சொன்னது மேடம் தான் சார்.
1: எல்லாரும் தடுமாறி போயிருக்காங்க சார்.
0: ஆனா பெருசா நோ ப்ராப்ளம் சார். எப்ப சார் வரீங்க?
2: இப்போதைக்கு நான் வரதா இல்ல.
0: எப்ப வேணாலும் வாங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சது அதுவே போதும் சார். சார் எந்த ஊர்ல சார் இருக்கீங்க?
2: உனக்கு எதுக்கு தெரியணும் இப்போ?
0: ஏதாவது முக்கியமான தகவல் சொல்லணும்னா சார் எனக்கு மட்டுமா சொல்லுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார்.
2: கோவாவில் இருக்கேன்.
0: கோவா? டெலிஃபோன் நம்பர்?
2: 30 31. வேற யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது.
0: மூச்சு விட மாட்டேன்.
2: மூச்சு இருக்கு ஜோ. நான் இதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போறேன். நீ பேபி அம்மா கூட்டிட்டு போ குயிக்.

0: எனக்கு மட்டுமா சொல்லுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார்.
1: கோவாவில் இருக்கேன்.
0: கோவா? டெலிஃபோன் நம்பர்
1: 30 31. வேற யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. ம்,
0: மூச்சு விட மாட்டேன்.
2: கண்ட்ரோல்
3: அவங்க எங்க இருக்காங்க?
4: அவங்க வேன்ல தான் இருக்காங்க.
3: அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத.
4: வாங்கம்மா, அவரை போய் பார்க்கலாம்.
5: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே நடப்பான். வந்துட்டான். ஹலோ விட்டல் பியே, மணி பாரதி பியே. மணி பாரதியா? ஆடுறேன்ல, கொஞ்சம் பிடிச்சிக்கேயா. ரிகார்டிங் தானே, வச்சுக்கோ. உனக்கேயா அது கவலை? நான் கூட்டு வரேன்யா. கோவா 30 31. ஃபோன் பண்ணா வந்துடுவாரு. வச்சிரு.

0: ஹலோ
1: சார், நான் விட்டல் பேசுறேன். எப்படி சார் சொல்றது? சொல்லிடுறேன் சார், கௌரி அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. 10 நாளா சோறு தண்ணி இல்ல, மஞ்ச காமாலைன்னு டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இத தந்தி மாதிரி பாவிச்சு உடனே வாங்க சார்.
2: நீங்க உடனே ஊருக்கு திரும்புங்க.
0: முகமூடி போட்டு மறைஞ்சிருந்தோம், அத கழட்டி எறியணும்ல. ஆனா எப்படி
2: பழகிறதுக்கு தைரியம் இருந்த நமக்கு பிரியறதுக்கும் தைரியம் வேணுங்க.
0: எதையாவது வச்சுக்க. நாம சந்தோஷமா இருந்த நாட்டில் நினைவுச்சின சில நிஜங்களின் நிழல்கள்.
2: இந்த 18 நாட்களை பத்தின நினைப்பு நெஞ்சில வடுக்கலா மட்டும்தான் இருக்கலாம். நினைவு சின்னங்களா கையில இருக்க கூடாது, அது உங்க மன வாழ்க்கையை பாதிக்கும். வித் யோர் பெர்மிஷன். ஏன் திரும்பி வந்தீங்க?
0: உன்னை இப்படியே நிராதரவா கோவாவிலே விட்டுட்டு நான் மட்டும் திரும்பி போறது என்ன நியாயம்? உன்னையும் அழைச்சிட்டு போலான்னு
2: வந்துட்டேன். நானா? நான் வர முடியாது, வரக்கூடாது.
0: இல்ல ஜோ, உனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ற வரைக்கும் நீ என் கூட இருந்தே ஆகும்.
2: அதனால வரக்கூடிய குழப்பங்களை நினைச்சு பாத்தீங்களா?
0: தெரியும், நான் ஒரு சங்கீதக்காரன், அந்த சங்கீதத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
2: நான் சொல்றேன்.
0: நோ ஆர்கியூமெண்ட்ஸ்.
2: சரி, நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நான் வர முடியாது.
3: காணாம போன மணிபாரதியை கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. எல்லாம் ஆல் பவர்ஃபுல் மாமியார் தான் கண்டுபிடிச்சது. 18 நாள் கோவாவில தலைமறைவா இருந்திருக்காருப்பா. நல்ல தலைவலிப்பா இந்த ஆளால. படத்து பாட்டெல்லாம் அப்படியே நிக்குது. நாளையில இருந்து ரெக்கார்டிங்க்கு வந்துருவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் பிளைட்ல வராரு.
4: ரைட், கரெக்ட். இது வரதா
5: இன்னைக்கு
4: மாலை பத்திரிக்கை.
2: எப்படி இருக்கீங்க?
0: நீ எப்படி இருக்க?
2: உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னேன். இப்படி போய் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னு ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்.
0: ஜோதி, இது கௌரி என் வைஃப். இது ஜோ, சாரி, ஜோதி

0: என்ன இப்படி ப்ராப்ளம் பண்றீங்க
1: சார்? நீங்க பிரபலம் இல்லையா? பிரபலம்னாலே ப்ராப்ளம்னு தான் அர்த்தம்.
0: நான் பத்திரிகையாளர் அப்புறமா சந்திங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நான் சொல்றேன் ப்ளீஸ். எழுதிய வேண்டியதா அப்பு?
2: பத்திரிகைக்காரங்களுக்கு தான் இவ யாருன்னு பதில் சொல்லல. இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும்.
0: அது தெரிஞ்சாதான் உள்ள போலாமா?
2: ஆமா.
0: சரி, இவ இனிமே இங்க தான் தங்க போறான்.
2: ஐ அம் சாரி. கண்டவங்க வந்து தங்கறதுக்கு இது சத்திரம் இல்ல.
0: கௌரி ப்ளீஸ், அவளை அவமானப்படுத்தி பேசல. வாசப்படியில நிக்க வச்சு ப்ளீஸ்.
2: இது எங்க அம்மா விட்டு வாசப்படி. யார அனுமதிக்கணுங்கிறது என் இஷ்டம்.
0: போலாம் ஜோதி. விட்டல், ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வாஜோ, நம்ம வீட்டுக்கு போலாம்.
2: வாங்க வாங்க, அவரை கூப்பிடுறேன்.
3: ஷட் அப். நீங்க என்னடி அவரை கூப்பிடுறது?
0: என்ன வேணும் உனக்கு?
3: இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா?
0: இல்லம்மா, ஒதுங்கி இருக்கேன்.
3: ஒதுங்கி இருக்கிறவருக்கு இவன துணையா? இவனை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு.
0: கௌரி,
3: முதல்ல அடிச்சு விரட்டுங்க இவளை.
0: அவ இனிமே என் கூட தான் இருக்க போறான்னு அப்பவே சொல்லிட்டேன். அவளை அனுப்ப முடியாது.
2: ஏ,
0: ஐ லவ் ஹர்.
3: பெரிய
0: இது என் வீடு, என் வீட்டு வாசப்படி. கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ்.
4: ஒரு வப்பாட்டி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னும் கெட் அவுட் சொன்னான். அவனும் எத்த மன மகாராஜு வாடி சந்தி சிரிக்க வைக்கல. நேனு காக்கிறாட காஞ்சல மக.
2: வக்கீல் கிருஷ்ணசுவாமியா? நான் கௌரி. நோ, மிஸ்ஸஸ் மணி பாரதி இல்ல. என் விவாகரத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க.
4: பண்ணி வைக்கிறேன் பத்திரிகா கௌரி பதில் சொல்லாது. நேனு சொல்றேனோ இல்லவா, அவனு மட்டும்தான் இங்கொக்க பொண்டாட்டின் தேடிக்க முடியுமா? நான் பொண்ணுக்கு இங்கொக்க புருஷன் தேடி தர முடியும். என்னால தேடுறத விட்டையா விலைக்கே வாங்கிட்டு வேணும். நான் இதே போட்டுக்கோ. நீ பத்திரிக்கலாம் முதல் பக்கத்துல.
2: அம்மா.
5: ஏன் கௌரி?
2: நான் உன்னு கேக்கட்டுமா?
5: உண்டு உண்டு, நான் உன்னு சொல்லட்டுமா?
2: சரி, நீங்க சொல்லுங்க.
5: ஒரு லட்சாதிபதி இருக்காரு, அதன்னி கோட்டீஸ்வரடாக்கலான்னு யோசனை பண்றேன்.
2: யாரு?
5: குருவுன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆ லட்சாதிபதி கோட்டீஸ்வருடு அவுதாடு.
6: அம்மா, தலை முடிக்க கத்திரிக்கோல் வச்சவ இப்ப தலைக்கே கத்தி வைக்கிறமா?
2: நீ என்னமா சொல்ற? இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. இப்பெல்லாம் கிரிக்கெட் விளையாட்டை லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்க ஆட்டோகிராஃப் வாங்க தான் வந்தேன். தேங்க் யூ குரு.
0: வெல்கம்
2: குரு. என்ன, நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன ஷோக்கா?
6: இது என்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ்.
2: என்ன தயக்கம் குரு?
6: என்ன காப்பாத்துவீங்களா? இல்லைன்னா நான் சுக்கல் சுக்கல் ஆயிடுவேன்.
0: கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்போ

0: இவங்க என் கூட தான் வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல தங்க போறாங்க.
1: யார் இது
2: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: தங்கி இருக்கீங்களா சார்?

0: அந்த வீட்டு அவுட் ஹவுஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா இந்த மடையனாவது? நான்சென்ஸ். பாடுறவன் புகழை விட ஏன் பாப்புலாரிட்டி தான் பெருசுன்னு ப்ரூவ் பண்ற கட்டை இது. கௌரியோட லகான் என் கைக்கு வருது, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுலாமா? நான் விட்டுருவேணா? நானு விட்டுருவேணா? நானு
1: பாரதி இருக்காருங்களா?
2: மணில இருந்து பாரதியில இருந்து ஏன் விஷயம்?
1: அவர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாரு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியணும்.
2: நீ யாரு?
1: அவளோட புருஷன்.
2: ஓர் நிதசதியா.
3: கௌரி ஏன் மணி பாரதியை விவாகரத்து பண்ணணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கு முடிவு எடுக்கணும், இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியணும். நீங்க இத பத்திரிகையில போடணும், அதுக்காக தான் அம்மா உங்களை வரவேச்சிருக்காங்க.
2: ஆ பெரிய மனுஷ மணி பாரதி, கிளி மாதிரி உன்ன நான் பொண்ணு தூக்கி எறிஞ்சிட்டு ஜோதி அனே ஒரு கோத்தினி, கோத்தி அண்டே ஏமே ஒரு குரங்கனே பிடிச்சிருக்காரு. ஆ கோத்தி லாண்டி ஜோதி ஒரு நடத்து கெட்டது, நைட்டு கிளப்ல ஆடியது, நாலஞ்சு வாட்டி ஜெயிலுக்கு கூட போயிருந்து. இவரேனண்டி ஆ ஜோதியோட ஒரிஜினல் புருஷனும்.
1: இல்ல, இவங்க சொல்ற பொய்க்கெல்லாம் என்ன உடனே இருக்கு சொன்னாங்க. நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இல்லாத குறை அப்போ ஒத்துக்கிட்டேன், இப்போ மனசு கேட்கல. இவங்க சொல்கிறது அத்தனையும் போய் என்னை மன்னிச்சிருங்க.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
6: என்னடா மணி பாரதி, விவாகரத்துலாம் பேச்சு அடிபடுது?
1: ஆமா, கோர்ட்லயே தீர்ப்பாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
6: விவாகரத்து ஆயிடுச்சா? அவ உன் மேல அளவுக்கு மீறி ஆசை வச்சிருந்தது தானடா ப்ராப்ளம்.
7: சரி, அதுக்காக புருஷனை கடிச்சு குதறிக்கிட்டே இருந்தா இடைவேளையே விடாம
6: வைஃப் பொசசிவா இருந்தா தப்புன்னு சட்டத்துல இருக்கா? நீ அவசரப்பட்டு விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டதே தப்பு.
1: காலம் கடந்து போச்சுடா, கௌரி அந்த கிரிக்கெட்டர் குருவை கல்யாணம் பண்ணிக்க போறா வர 24ஆம் தேதி.
0: எனக்கும்
8: ஒரு மாதிரி பயம், நானும் சரியா தூங்கவே இல்ல.
0: ரெண்டு பேரும் மனவரையில தூங்கிடாம இருக்கணும்.

0: ಮಗಳ ಕೊಂದಿಟ್ಟು ಹೇಳಿ.
1: பணத்தி மரம் பணக்காரங்களோட சதியம் தான். நான் காதலிச்ச குருவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. இன்னைக்கு நடக்க போற கௌரி குரு கல்யாணத்தை நிரந்தரமா என்னால தடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நடக்காம தடுக்க முடியும். அதான் செஞ்சிருக்கேன். என்னை ஏமாத்தின குருவும் திமிர் பிடிச்ச இந்த பணக்காரங்களும் மனசாட்சிக்கு பதில் சொல்லியே ஆகணும். யமுனா
2: வாழ்க்கையை
1: அவளையே தொலைச்சிட்டா. அதான் அர்த்தம். நீங்க டாக்டர் வரவழைங்க.

0: மாப்பிள கரு.
1: யாரு மாப்பிள? எல்லாம் முடிஞ்சு போச்சே. எதுக்கு வந்தீங்க?
0: நீ தங்கிற மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நேன் சேசின பாவத்துக்கு தண்டனை நான் பொண்ணுக்கு கொடுத்துட்டா ஆண்டோ.
1: கௌரிக்கு என்னாச்சு?
0: ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன், மென்டல் ஹாஸ்பிட்டலில். ஜோதி, நீ உங்கள் நீ ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு கெஞ்சற. மீர் வந்து ஒக்கசாரி கௌரின்னு பாருங்க. நேனு வேற ஒன்னும் கேட்கல. நான் பொண்ணுக்கு உயிர்ப்பிச்சு கொடுங்க.

இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஜூலை 1ஆம் தேதி நம்ம கல்யாண நாள். இந்தங்க ஸ்வீட், நீயும் எடுத்துக்கோ. இன்னைக்கு எங்க வெட்டிங் டே. கல்யாணத்தோட அர்த்தத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மணி. இப்பெல்லாம் நான் தெளிவா இருக்கேன், ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. உன் பேரு என்னன்னு கூட கேட்கல. தகாத வார்த்தையில உன்னை கூப்பிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உன் பேர் என்ன? ஜோதி. ஜோதி நல்ல பேரு. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எனக்கு பொறாம வரும். அதெல்லாம் இப்ப இல்லையே. ஏ மணி, பொறாமையே இல்லாத கௌரி வெறும் மண்ணு, இல்ல உணர்ச்சியே இல்லாத ஜடம். அதா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. ஜோதி உடனே குழந்தை பெற்றுக்க, நாள் கடத்தவே கூடாது. அப்பதான் புருஷங்களுக்கு மனசுல சஞ்சலம் வராது. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு என் பேர் வைப்பீங்களா? பிளீஸ். அப்பதான் நீங்க என்ன மன்னிச்சுட்டுதான் அர்த்தம். ஜோதி, ஒரே ஒரு வாட்டி என் மணிய நான் கிஸ் பண்ணணும். எனக்கு ஒரே மாதிரி இருக்கு.

0: இது போதும் எனக்கு, இது போதும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு கம்ப்ளீட் வட்டம் சுத்தி வந்துட்டேன். இப்ப பாரு, நான் ஒரு தனி உலகத்துல வாழறேன். மரம் செடி கொடிங்களுக்கு நடுவுல பைத்தியக்கார ஜனசந்தனியா இல்லாத இடத்துல இப்ப நான் எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: தௌரியம்மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க.
0: ஊசி ஊசி போடுவாங்க. தேங்க்யூ, நான் வரேன். ஒரு நிமிஷம், இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு உங்க உதவி வேணும். இப்பதான் அவங்களுக்கு உங்க தொடை வேணும், பாதுகாப்பு வேணும். அளவுக்கு மீறி உங்களை நேசிச்சது தவிர அவங்க வேற எந்த தப்பு செய்யல. இந்த செயினை உங்க கழுத்துல போடுங்க. உங்க கல்யாண நாள் பரிசு. எப்பவும் இது உங்க கல்யாண நாளாவே இருக்கட்டும். பெர்னாண்டஸ் தம்பதிகள் மாதிரி நீங்களும் ஒத்துமையா இருந்து 50வது கல்யாண நாள் கொண்டாடணும். ஓடுங்க.

கவிதாலயாவின் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரகுமான், கீதா, சிதாரா, விவேக், ஜெயசித்ரா, ஜனகராஜ், சௌகா ஜானகி, பூர்ணம் விஸ்வநாதன், சார்லி மற்றும் பலர். இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:05. வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் மங்களகரமான ஒரு பொருள், அது மட்டுமல்ல அது ஒரு மங்களகரமான நிறம் தெரிந்துவிட்டதா உங்களுக்கு? மஞ்சள் பற்றி தொடர்புடைய பாடல்கள் கேட்கலாம் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். பெண்கள் மஞ்சளை தங்கள் அழகை மேலும் அழகுபடுத்த முகத்திற்கு பூசுவது வழக்கம். ஆனால் இங்கு வானம் மஞ்சள் பூசுகிறது என்றால்

தேவன் சுஜாதா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் ஃப்ரெண்ட்ஸ். மாலை நேரத்தில் வரும் மஞ்சள் வெயிலில் தெரிவது மெல்ல வரும் நட்சத்திரம்.

0: கேட்டு பாடலின் படம் வேட்டையாடு விளையாடு. ஒலித்தது ஹரிஹரன், கிரீஷ், நக்குல் குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 5:13. 18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. மங்களம் பொங்க வருவது மஞ்சள்.

குழுவினர் சேர சைந்தவை குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் ABCD. மாலையில் தெரியும் மஞ்சள் வெயிலில் இன்பப் புனல் ஓடிடும், இன்னிசை பாடிடும்.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: கேட்ட பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, சக்கரை தேவன் பட பாடல். பொன்மாலை பொழுதை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் வாத்தியார் விட்டு பிள்ளை.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अभी आपने सुना कार्यक्रम गौरा देवी। आशा है श्रोताओं ये कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है, तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:13. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தேடி படத்திற்காக வந்தது சிது ஸ்ரீராம் குரல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசை நிறைவு செய்ய வருவது மாறா படப்பாடல்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் மூன்றாவது இந்தோ நார்வே நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த தொழில்துறையினர் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளில் ஒன்றான தட்டாஞ்சாவடி தொகுதியில் இருந்து அவர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அத்தொகுதி காலியாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் மூன்றாவது இந்தோ நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி போன்ற துறைகளில் நார்டிக் நாடுகள் உடனான தந்திரோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் நோக்குடன் இந்த உச்சிமாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் ஸ்டோர், டென்மார்க் பிரதமர் திருமதி மெட்ரே ஃபிரெட்ரிக்சன், பின்லாந்து பிரதமர் திரு பெட்ரி ஓர்போ, ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டசன் ஆகியோரும் உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். உச்சிமாநாட்டிற்கு முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, பின்லாந்து பிரதமர் உள்ளிட்ட நார்டிக் தலைவர்களை இருத்த

0: தொழில்நுட்ப ரீதியிலும் சந்தித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நார்வேயில் இருந்து இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றும் நாளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் தங்கியிருக்கையில் இத்தாலிய பிரதமருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வலுவான போக்குவரத்து தொடர்புகளுக்கு இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் குறித்து அங்குள்ள இந்திய சமூகத்தினர் மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பதாகவும், பிரதமரை வரவேற்க இத்தாலியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரோம் நகரில் கூடியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு தோலாமை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். பின்னர் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ஃபான் வான் ஜியாங்குடன் இணைந்து வியட்நாமின் விமானப்படை அதிகாரிகள் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள மொழி ஆய்வகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக வியட்நாமின் தேச தந்தையான அதிபர் ஹோ சி மின் பிறந்தநாளையொட்டி அன்னாரின் நினைவிடத்தில் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி போட்டித் திறனை அதிகரிப்பதன் மூலம் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் பயணத்தை துரிதமாக்குவதில் தொழில்துறையினர் அரசுடன் இன்னும் ஆழமாக ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் வர்த்தக சீர்திருத்தம் பற்றிய உச்சிமாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: உலக அளவில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற புவி அரசியல் சூழலை இந்தியாவில் வர்த்தக நடைமுறைகள் மற்றும் பொருள் விநியோக சங்கிலியை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகவே எடுத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். இந்தியாவில் டேட்டா மையங்கள் மற்றும் கிளவுட் சேவைகளுக்கு ஏற்ற முதலீட்டு சூழல் ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாகவும், திறமையான மனிதவளம், குறைந்த டேட்டா கட்டணம் போன்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் பன்னாட்டு நிறுவனங்கள் தற்போது நம்பகமான கூட்டாளி நாடாகவே இந்தியாவை பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான இந்தியாவின் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் கூடுதல் ஒத்துழைப்பிற்கான புதிய கதவுகள் திறந்திருப்பதால் இந்திய வர்த்தக நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்தியா தற்போது $1 trillion என்ற ஏற்றுமதி குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதையும் அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார்.
0: ஸ்வச் பாரத் இயக்கம் வெறும் தூய்மை இயக்கம் என்பதற்கு அப்பாற்பட்டு நீடித்த நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய எதிர்காலத்திற்கேற்று நகர்ப்புற இந்தியாவை உருவாக்கும் இயக்கமாகவே மேம்பட்டுள்ளதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட நகர்ப்புற ஸ்வச் பாரத் இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து தேசிய அளவிலான 2 நாள் மறு ஆய்வுக் கூட்டத்தை இன்று புதுடெல்லியில் அவர் தொடக்கி வைத்தார். ஸ்வச் பாரத் இயக்கத்தின் அமலாக்கத்தில் உள்ள சவால்களை அனுபவ பகிர்வு மூலம் திறம்பட்ட முறையில் சமாளிப்பது குறித்தும், சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அர்த்தமுள்ள விவாதங்கள் இக்கூட்டத்தில் இடம்பெறும் என அவர் கூறினார். உலக நாடுகளின் ராணுவ செலவுகள் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கான ஐநா பட்ஜெட்டையும் தாண்டி அதிகரித்துள்ள நிலையில், இந்தியா உலக சூழலை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் தனக்குள்ள தேசிய வலுவை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு மூலம் வளர்ச்சி என்னும் பயிலரங்கில் அவர் பேசுகையில், செமிகண்டக்டர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டுமே இத்தொழில்நுட்பங்கள் கிடைக்கும் நிலையும் புதிய ஆயுதங்களாகவே மாறியிருப்பதாக கூறினார். இதை சமாளிக்க தேவையான திறன் இந்தியாவிற்கு இருப்பதையே ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை உலகிற்கு வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் சென்னை புறநகர் பகுதிக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை 993 கோடி ரூபாய் செலவில் இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள ஹவுரா டெல்லி ரயில் பாதை பிரிவில் கியூல் ஜஜ்ஜா ரயில் நிலையங்களுக்கிடையே 962 கோடி ரூபாய் செலவில் 3வது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற வைஷ்ணோ தேவி கோவிலுக்கான ஜம்மு கத்ரா ரயில் பாதையில் சரிவான பகுதிகளை வலுப்படுத்தி குகைகளை புனரமைக்கும் பணிகளை 238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளும் உத்தேசத்திற்கும் ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவாலான நிலப்பகுதிகளுக்கும் நம்பகமான போக்குவரத்து இணைப்புகளை வழங்குவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இம்முடிவு அமைந்திருப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி

0: கிருஷ்ணன் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் இன்று சென்னையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக செயலர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் தொடர்ச்சியான பிரச்சாரம் காரணமாகவே அஇஅதிமுக சொந்தமாக 47 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடிந்திருப்பதாக பின்னர் அஇஅதிமுக தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் ஆகியோர் தலைமையிலான மற்றொரு அஇஅதிமுக அணியின் கூட்டம் வேறொரு இடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்து சட்டப்பேரவைத் தலைவரிடம் சமர்ப்பித்த கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிக்கை புதுச்சேரி அரசிதழில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. வெறி நோயிலிருந்து குணப்படுத்த முடியாத நிலையில் உள்ள அல்லது மிகவும் அபாயகரமான தெருநாய்கள் அதிகமுள்ள இடங்களில் நகராட்சி அமைப்புகள் மனித உயிர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இத்தகைய நாய்களை கருணை கொலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: டெல்லி உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்க்கடி அதிகரித்து விட்டதாக கடந்த ஆண்டு ஊடகங்களில் வெளியான செய்திகளைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து மேற்கொண்ட வழக்கு விசாரணையில் தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கான உத்தரவு முதல் முறையாக வெளியாகியுள்ளது. பொது இடங்களிலிருந்து பிடிக்கப்படும் தெருநாய்களை தடுப்பூசி அல்லது கருத்தடைக்கு பின்னரும் மீண்டும் விடுவிக்க கூடாது என்ற உத்தரவை திருத்த கோரிய மனுக்களை இன்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விலங்குகளுக்கான கருத்தடை மையங்களை அமைக்கவும் வெறி நாய்க்கடி தடுப்பூசிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
0: வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதைகள் காரணமாக இன்று கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் குமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் 3வது இந்தோ நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளார். வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த தொழில்துறையினர் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றான தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அத்தொகுதி காலியாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:20. வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர்கள் பிரியா சகோதரிகள்.

நேரம் 6:33. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் ஓ.எஸ். தியாகராஜன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நேரம் 6:43:52.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மனோரஞ்சன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருப்பவர் எஸ் சௌமியா.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இந்த ஒளிபரப்பில் இரவு 7:00 முதல் 7:15 வரை திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பில் கலை நிர்வாகம் குறித்து, கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் உரை, நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், உலக தேனி தினம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்து ஆகியோரின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர் தமிழமுது. காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு

ஒரு சிறப்பு சித்திரம். பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜன் மற்றும் வேணுகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியின் எஸ் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். மின் சாதனங்கள் பழுது பார்க்கும் வேலை செய்யும் ஆர் வேல்முருகன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருநானம் சம்பந்தம் அவர்கள் பாடிய தேவாரம் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆஜய ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சார நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எம் எஸ் விஸ்வநாதன், வசனம் ஜாவர் சீதாராமன், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் குழந்தை என்ற தலைப்பில் பாடல் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விவசாய விரிவாக்கத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி சுமதி அவர்களின் உரை. நாட்டுப்புற பாடல், பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் எந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்றும் நாளையும் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள். முதலில் இந்த ஒலிபரப்பில் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02

வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதினத்துடன் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், நீரிழிவு நோயினால் ஏற்படும் பார்வை கோளாறு, கணினி பயன்பாட்டினால் ஏற்படும் பார்வை நோய்க்கான அறிகுறி குறித்து நேரலை நிகழ்கிறார் கடலூர் அரசு மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டபிள்யூ அசோக் பாஸ்கர் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், தொலைபேசி வழி காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், பின்னர் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8FM ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் ஷாஜகான்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்ட பாடலை பாடியவர் ஹரிஷ் ராகவேந்திரா. ஒழித்தது யூத் பட பாடல். நேரம் 7:10.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் உன்னை தேடி.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை

0: அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறு தேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 நடைபெற உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது

0: தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
1: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அறிவிப்புகள் வரும் முன் விளம்பரங்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பசுந்தொழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலாட்டா என 2 வகைகள் உண்டு. இதில் 2 வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது

2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாக அமைகிறது. மேலும் கிளரிசிட்டியா மேகுலட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் உலக தேனி தினம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கரும்பில் களை நிர்வாகம் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் கரும்பில் களை நிர்வாகம் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜெயச்சந்திரன் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, களை நிர்வாகம். களை எடுக்கிறதுன்றது நீங்கள் எல்லோரும் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஆட்களை கொண்டு களை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, களைக்கொல்லியும் உங்களுக்கு எல்லாம் தெரியுது தான். பட் இருந்தாலும் சில விவசாயிகளுக்கு இன்னுமே அதில் வந்து களை நிர்வாகத்தில் ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லை. எல்லா பயிர்லையுமே, அதில் கரும்பில் பார்த்தீங்கன்னா களை எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா 40-60% மகசூல் வந்து களைகளால் தான் எழுப்பு வருது. இந்த களைகள்னு சாதாரணமாக சொல்கிறோம், களைகள்னு இயற்கையாகவே மண்ணில் வளரக்கூடியது. ஒவ்வொரு களை செடிகளும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விதைகளை அதனுடைய லைஃப் டைமில் உற்பத்தி பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு காமான் பச்சரிசி இருக்குது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை சுழற்சிங்கிறது 40-45 நாள். இந்த 45 நாளில் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 விதைகள் அது உற்பத்தி பண்ணும். அது விதை விடுறதுக்கு முன்னாடி அந்த களைகளை நம்ம அப்ரூவ் பண்ணணும், அதான் முக்கியம். கோரை வருது, அந்த கோரையை வந்து அது பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் களையை எடுத்துட்டிங்கன்னா அது அடுத்த கிழங்கு விடாது. பூத்து போச்சுன்னா அடுத்த

கிழங்கு விட்டுடும். இப்போ நீங்கள் களைக்கு வெளியே அடிக்கிறீங்க, அப்போ என்ன ஆகுன்னா முத செடி மட்டும்தான் சாகும், அடுத்த செடிக்கு அது போகாது. நீங்கள் ரவுண்டப்பே அடித்தா கொடுத்தான் அந்த முத கிழங்கு மட்டும்தான், ரெண்டாவது கிழங்கு இருக்கும். அப்போ பூமிக்குள்ளார அது வந்து பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கும். அதனால் என்ன செய்யணும், களைகள் வந்து அதனுடைய இளம் ரெண்டு இலை அல்லது மூணு இலை இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். கலைமை நிர்வாகத்தில் கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவோம், அதாவது கலைக்கும் கரும்புக்கும் எந்த காலத்துக்குள்ளார அது கட்டுப்படுத்தினா அது வந்து நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 to 120 நாளுக்குள்ளே அந்த பயிரை களை இல்லாமல் பராமரிச்சிட்டிங்கன்னா அந்த கரும்பில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 60 tons எடுக்கலாம், அதிகபட்சம் 80 tons எடுக்கலாம். இது வந்து நிரூபணம் செய்யப்பட்டது. 90 to 120 நாளுக்குள்ளே நீங்கள் களை எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா சத்துக்களை பூரா நீங்கள் போட்டு உரங்களை களைகள் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் என்ன உரம் போட்டாலும் உரைகளை சாப்பிட்டு வளர்றது பூரா களைகளாக இருக்கும். அதனால் ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் வந்து களை எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. பெரும்பாலும் நான் விவசாயிகள்லாம் பார்த்துருக்குறேன், கரும்பு மட்டும்தான் வச்சுருப்பீங்க, களையே வளர விட மாட்டீங்க. அது நான் நேரடியாக பார்த்து நிறைய விவசாயிகளை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். ஆளை வச்சு களை எடுத்தால் நமக்கு செலவுகள் அதிகமாக தான் ஆகும். கிட்டத்தட்ட 1 acre 20 ஆட்களை நம்ம வச்சு களை எடுத்தால் தான் முடியும். 2 களை எடுக்கணும், சந்துக்களை ஒன்று எடுக்கணும், மண்வெட்டி களை ஒன்று போடணும். 2 களையும் போட்டால் தான் அது வந்து நமக்கு சரியாக வரும். மண்வெட்டி களை போடுறதுக்கு ஆம்பளை ஆட்கள் தேவை, சந்துக்களை போடுறதுக்கு பொம்பளை ஆட்கள் தேவை. அவங்கள வச்சு நம்ம எடுக்கணும். இன்றைக்கி ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், களைக்கொலிகளுக்கு போயிட்டுருக்குறோம். அப்புறம் மிஷினரி வச்சு நம்ம களை எடுக்கிறோம். என்னென்ன களைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு பொறுத்த வரைக்கும் இந்த அருகம்புல் புல்வகை கிளைகள் இருக்கும். புல்வகை கிளைகளில் வந்து நிறையா இருக்குது, இந்த காக்கா புல் அது இதுன்ட்டு இருக்கும். கோரையில் வந்து இந்த சைப்ரஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அகன்ற இலை தாவரங்களில் உங்களுக்கு வந்து இந்த சாரணை இதெல்லாம் இருக்கும். பட் எந்த கிளைகள் இருந்தாலும் கிளைக்குலைகளை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று ப்ரீ எமர்ஜென்சி, ஒன்று போஸ்ட் எமர்ஜென்சி. அதாவது களை முளைக்கிறது முன்னாடி அடிக்கிறது, இன்னொன்று களை வந்த பிறகு நம்ம அடிக்கிறது. ரெண்டு கிளைக்குலையாக பிரிக்கிறோம். ரெண்டு கிளைக்குலையில் நம்ம முதல்ல என்ன செய்கிறோன்னா, கரும்பு நடவு செஞ்சால் 3 நாள் அட்ரஸின்ங்கிற கிளைக்குலையை நம்ம சிபாரிசு பண்ணுறோம். 800 grams, ஹெக்டேருக்கு 2 kilos, 250 liters தண்ணியில் கலந்துக்கிட்டு இந்த 800 grams ஃப்ளட்ஜெட் நாசில், அதாவது களைக்கொலிக்குன்னு இருக்கக்கூடிய ஃப்ளட்ஜெட் நாசிலை வச்சுக்கிட்டு ஹேண்ட் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி, அதாவது நாப்சாக் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி தான் அடிக்கணும். களைக்கொலியை மட்டும் எக்காரணம் கொண்டும் பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கக்கூடாது, நாப்சாக் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்பெக்ட்ரம் போய் மண்ணில் பட்டு களை முளையாது. இந்த ப்ரீ எமர்ஜென்சி களைக்கொலியோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸின் தெளிக்கிறீங்க இல்லையா, அது என்ன களைக்கொலின்னா, கரும்பு நட்டுருப்போம், நட்டு 3 நாள் அடிக்கிறோம், கரும்பு முளைஞ்சி வந்திருக்காது. அப்போ வந்து 3 நாள் களை முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த களைக்கிளி அட்ரஸினை நம்ம வந்து அடித்த பிறகு அது என்ன பண்ணும், மேலே ஒரு ஃபிலிம் மாதிரி வந்துடும், மண் மேலே ஒரு எண்ணெய் பசை மாதிரி மேலே படிஞ்சிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறோம்னா, அந்த படிஞ்சிருந்த போது கீழேருந்து விதை முளைச்சி மேலே வரும்போது அந்த குருத்து வந்து அந்த புளுமியும் சொல்லுவோம், அது வந்து அந்த கெமிக்கலில் பட்டவுடனே அது கருகி போயிடும், செத்து போயிடும். அது மாதிரி அந்த விதை மேலே முளைச்சி வராது, அது எழும் முளையிலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிளைச்செடி அழிச்சிடுறோம். அதுக்காக தான் ப்ரீ எமர்ஜென்சின்னு பேர். ஆனால் அதையும் தாண்டி சில இந்த கோரை அருகம்புல் இதெல்லாம் வரும், ஏன்னா அட்ரஸினில் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகாது. அப்போது திருப்பி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான களைக்கொலியை நம்ம அடிக்கணும். அதுதாங்க 20 to 25 நாள் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 240 கூட மெட்ரிபூஷன் கலந்து அடிக்கன்னு சொல்கிறோம். இப்போ 240 கூட மெட்ரிபூஷன் கலந்து அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அருகம்புல் மாதிரி களைகளும் அழிஞ்சு போயிடும், அகன்ற இலை செடிகளும் வளர்ந்த செடிகளும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அது 1 இலை 2 இலை ஸ்டேஜ் அல்லது அதிகபட்சம் 3 இலை ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம அடிச்சிடணும். அதுதான் 20 to 25 நாளுக்குள்ளார இந்த மெட்ரிபூஷன் 240 அடிக்கணும். எவ்வளோ அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ரிபூஷனை வந்து 1200 grams 1 hectare மெட்ரிபூஷனையும் 600 to 1 kilo அளவுக்கு 240 கலந்து நீங்கள் அடிக்கணும். களைக்குலி அடித்த இடத்துல நம்ம கால் படக்கூடாது, பட்டால் அந்த மருந்து வேலை செய்யாத இடத்துல தடம் பட்ட இடத்துல மருந்து உள்ளே போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அடிக்கும்போது கால் தடம் படாமல் அடிச்சுட்டு வரணும். அது அட்ரஸின் அடித்தாலும் சரி, மெட்ரிபூஷன் 240 அடித்தாலும் சரி, அடித்த இடத்துல நம்ம கால் தடம் படக்கூடாது. எந்த களைக்குலி பெரிய எமர்ஜென்சி அடித்தாலும் போஸ்ட் எமர்ஜென்சி அடித்தாலும் சரி, நாப்சாக் ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணணும், ஃப்ளட்ஜெட் நாசில் தான் பயன்படுத்தணும். வெட்டி நாசில்னு சொல்லுவோம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டி நாசில் இருக்கும். இப்போ நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிற நாசில் அடிக்கலாமா சார் அப்படின்னா அடிக்கக்கூடாது. ஏன்னா பூச்சி மருந்து வந்து ஹாலோகோன் நாசில், ஒரு ரவுண்டாக விடும், சென்டரில் வந்து ஸ்பேஸ் இருக்கும், அது வந்து நிறையா போய் இலை மேலே படாது. அந்த செடியோட இலை மேலேயோ இல்லை மண் மேலேயோ அந்த கெமிக்கல் இருந்தால் தான் வேலை செய்யும். அதனால தான் நான் உங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த முறையை பயன்படுத்துங்க. அடுத்த களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா ஹாலோசல்ஃபரான். இப்போ கோர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹாலோசல்ஃபரானுங்கிறது வந்து அதுவும் 1200 grams 1 hectare. அது இதேமாரி 250 தண்ணியில் கலந்து மேலே அடிக்கணும். போஸ்ட் எமர்ஜென்சி களை வந்த பிறகு அடிக்கிறது தான் 20 to 25 நாள் நம்ம வந்து அடிக்கணும். கரும்பு நடவு செஞ்சால் 20 to 25 அடிக்கணும். இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கோரை அருகு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஹாலோசல்ஃபரான் அப்படிங்கிற களைக்கொல்லி. 3வது களைக்கொல்லி வந்து ட்ரிஷோர்னு ஒரு களைக்கொல்லி போட்டிருக்காங்க, ட்ரேட் நேம் தான் இது. கெமிக்கல் நேமில் வந்து இதில் வந்து மெட்ரிபூஷன் இருக்குது, 240 இருக்குது, ஃபைரிசல்ஃபரான்னு ஒரு 3 கெமிக்கலை சேர்த்து போட்டிருக்கிறாங்க. இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கரும்பு நடவு செஞ்சு பார்த்தாலும் அடிக்கலாம், நல்லா கண்ட்ரோல் ஆகுது, எல்லா களைக்கொல்லியும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். இந்த ட்ரிஷோருங்கிறது வந்து போஸ்ட் எமர்ஜென்சி களைக்கொல்லி தான், இதை நீங்கள் அடிக்கலாம், நல்லா கண்ட்ரோல் ஆகுது. இதை தான் நம்ம வந்து களைக்கொல்லியை பயன்படுத்தினாலும் கரும்பு நடவு செஞ்சதுலேருந்து
30 நாள் ஒரு கை களை எடுக்கிறது வந்து அந்த மண்ணை கொத்தி விடுறதுனால வேர்கள் வந்து கரும்பு

புது தூர்கள் விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 30 நாள் 30 நாள் ஒரு கை களை எடுத்துகிட்டு ஒரு உரம் போட்டிங்கன்னா கரும்பு நல்லா தூர் வடிக்க ஆரம்பிச்சிடும். 30 நாள். அடுத்தது 60 நாள், அப்போ ஒரு சந்துக்களை எடுத்துகிட்டு உரத்தை போட்டிங்கன்னா கரும்பு நல்லா தூர் வடித்து வரும். அடுத்து 90வது நாள் ஒரு களை எடுக்கணும். அந்த நேரத்தில் ஏசா மண் அணைச்சி விடணும், கரும்பு பயிர் வந்து நல்லா வளர்ந்து வரும், அதிகமான தூர் எடுக்கும். இப்போ வளர்ச்சி பருவத்தை நோக்கி அது வந்து ஏகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 30, 60, 90 நாளில் கைகளை எடுக்கிறது வந்து மிகச்சிறந்தது. மண்ணை கிளறி விடும்போது அதிகமான தூர்கள் வருது. கரும்பு வந்து மண் அணைக்கிறதுனால அதனுடைய சாயாத

ஏகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 30, 60, 90 நாளில் கைகளை எடுக்கிறது வந்து மிக சிறந்தது. மண்ணை கிளறி விடும்போது அதிகமான தூர்கள் வருது. கரும்பு வந்து மண் அணைக்கிறதுனால அதனுடைய சாயாத நேராக போகக்கூடிய கரும்பு கிடைக்குது. அடுத்தது 120 நாள் அல்லது 150 நாள் வந்து மொத்தமாக மண் அணைக்கணும், முழுபார் மண் அணைக்கணும். அந்த முழுபார் மண் அணைக்கிறது வந்து கரும்பினுடைய வேர்கள் நல்லா புது வேர்கள் விட்டு அந்த கரும்பு பூரா மேட்டுக்கு போயிடும். அப்போ சாலில் தண்ணி நிற்கும், தேவையான தண்ணி மட்டும் பயிர் எடுத்துக்கும். அப்போ அந்த ட்ரைனேஜ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நடவு வந்து நட்டத்தில் அந்த வேர்கள் அழுகிறது அதெல்லாம் இருக்காது, கரும்பு நல்லா வரும். இந்த 90 நாள் 120 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா களைகளுடைய வளர்ச்சி குறைஞ்சி போயிடும். அதுலேருந்து 270 நாள் வரைக்கும் அதனுடைய கரும்பு மட்டும்தான் வளரும். அப்போ நம்ம கரும்புடைய நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி செய்யும்போது கரும்பு வந்து உங்களுக்கு குறைஞ்சது 1.5 கிலோ இருந்து 2 கிலோ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. களை நிர்வாகத்தில் அடுத்தது ஊடுபயிர் சாகுபடி. ஏன்னா நீங்கள் ஊடுபயிர் சாகுபடி செஞ்சீங்கனாலே 2 பிரச்சனை உங்களுக்கு வராது. கரும்பு இப்போலாம் வந்து மகளை பார்த்து போடுறோம், மிஷினரியை பயன்படுத்துறதுனால நம்ம வந்து 5 அடி கால் போகிறோம். இப்போ 5 அடி கால் போகும்போது நமக்கு வந்து ஃபரோவில் கரும்பு இருக்கும், மிச்சம் மேடு கிட்டத்தட்ட நமக்கு 4 அடி இடைவெளி இருக்கும். இந்த 4 அடியில் இடைவெளியில் நீங்கள் வந்து வட இந்தியாவிலலாம் உருளைக்கிழங்கு சாகுபடி பண்ணுறாங்க, கோதுமை சாகுபடி பண்ணுறாங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து சொல்கிறோம், பச்சை பயிர் சொல்கிறோம், வேர்க்கடலை சொல்கிறோம், இப்போ வெங்காயம் கூட போடலாம் நமக்கு. ஏன்னா வெங்காயம் வயசு கூட பெரும்பாலும் 90 நாள் 120 நாளுக்குள்ளே வளரக்கூடிய பயிர்களை நம்ம சிபாரிசு செய்கிறோம். செடி ஆவர அப்படிங்கிறது கோ14 ரகம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. இப்போ சிறுதானியங்களோ போடலாம், நீங்கள் சிறுதானியத்தில் வந்து தினை போடலாம், பனிவரகு போடலாம். இது ரெண்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. சிறுதானியங்கள் ரொம்ப வயசு ரொம்ப கம்மி. இப்போ பனிவரகு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 70 நாள் பயிர் தான் அது. தினை எடுத்தீங்கன்னா ஒரு 80-85 நாள் தான் பயிர். அப்போ இந்த ரெண்டு சிறுதானிய பயிருக்கும் போடலாம், தாராளமாக போடலாம். கரும்பு பயிர் கொஞ்சம் உட்காரும், நம்ம அது உரம் கொடுத்து திருப்பி கொண்டு வந்துடலாம். பட் இடையில நமக்கு ஒரு 3 மாதத்தில் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் போது அந்த வருமானம் நமக்கு ஒரு உரம் வாங்குறதுக்கோ ஒரு ஆட்கூலிக்கோ பயன்படும். இது உருளைக்கிழங்கு நார்த் இந்தியாவில் பண்ணும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா 180% அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிது. 3 மாதத்தில் 4 மாதத்தில் அவங்களுக்கு அதை எடுத்துடுறாங்க. நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு வராது, அதுக்கு தான் ஹை வேல்யூ கிராப், நல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய கிராப்பாக அந்த 4 மாதத்தில் போட்டோம்னா நமக்கு அது கிடைக்கும். இப்போ சிறுதானியங்களும் நல்ல டிமாண்டு. இப்போ சிறுதானியங்கள் பெரும்பாலும் மானாவாரியாக தான் வளர்ந்துட்டு இருக்கு, இரிகேஷனில் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம கரும்பில் இது ஊடுபயிர பண்ணும்போது இது இரிகேட்டட் கிராப்பாக வந்துடும், நல்ல மகசூலும் கிடைக்கிது, நல்ல ஒரு கிரெயினும் கிடைக்குது, மக்களும் நல்லா சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது. ரெண்டாவது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது களைகள் வளராது, அந்த இளங்குருத்து புழு வராது. இந்த இளங்குருத்து புழு வரதுக்கு காரணமே வறட்சி தான். அந்த வறட்சி வராமல் நம்ம பார்க்குறது நீர் வளத்தை நிழலை காக்கிறது அந்த மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம். ஒரு கரும்பை சுற்றி ஒரு நுண்ணிய ஒரு கிளைமேட் கண்டிஷனை கொடுக்கறது வந்து இந்த ஊடுபயிர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தெல்லாம் சாகுபடி பண்ணிங்கன்னா வரக்கூடிய பூச்சிகள் அது அட்ராக்ட் பண்ணிக்கும், அதனால் கரும்புக்கு போகக்கூடிய பூச்சிகள் வராது, நோய்களும் வராது. இன்னொன்று ட்ரேஷ் மல்ச், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மல்ச் பண்ணுறதுனால நிறைய இருக்குது. சாயல்களுடைய ஈரத்தை காக்க முடியுது, பூச்சிகள் நோய்கள் தாக்குதலேருந்து எடுக்க முடியுது, மண் வளம் காக்கப்படுது, இதெல்லாமே இருக்குது. மருதாம கரும்பில் பார்த்தீங்கன்னா கலை நிர்வாகத்தில் நிறைய பேர் கோட்டை வரதே மருதாம பயிரில் தான். அப்போ என்ன பண்ணு, கரும்பு வெட்டினவுடனே ஒரு அட்ரஸின் அடிச்சிருங்க. நிறைய பேர் செய்கிறது கிடையாது, ஆனால் அட்ரஸின் அடிக்கும்போது ஈரம் இருக்கணும். கரும்பு நடவு செஞ்சு 5-ஆம் நாள் கங்கை ஓட்டிட்டு சோலை அப்புறப்படுத்திட்டு ஒரு இரிகேஷன் பண்ணிங்க. பண்ணும்போது ஒரு மூட்டை ஒரு ஏக்கர் இருக்குது, யூரியாவை போட்டுவிடுங்க. போட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் அட்ரஸின் அடிச்சு விட்ருங்க. லேசாக ஒரு ஈரம் இருக்கணும், அதுக்காக தான் தண்ணி பாய்ச்ச சொல்கிறேன். அப்போ அடிச்சிங்கன்னா தான் கரும்பு வேலை செய்யும். அட்ரஸினை பொறுத்தவரை அடிக்கும்போது கொஞ்சம் வயலில் ஒரு மெழுகு பதம் இருக்கணும், ஈரம் இருக்கணும், அப்போ தான் அந்த களைக்கொல்லி வேலை செய்யும். 5-ஆம் நாளுக்குள்ளே அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மருதாமல் முளைக்கக்கூடிய களைகள் அதிகமாக வரக்கூடிய களைகள் இருக்காது. அப்புறமா அந்த சிம்பு ஒடிச்சு நமக்கு நிறையா களை வரும். அதுக்கு மாதிரி மற்ற வேலைகள்லாம் செய்யுங்க. பெரும்பாலும் மருதாம்புக்கு உரம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடவு பேருக்கு 30 நாள் போடுறீங்கன்னா மருதாம்புக்கு வந்து நீங்கள் 25 நாள்லேயே நீங்கள் போட்டுடணும். அதேமாதிரி நீங்கள் 2வது உரம் 60 நாள் போடுறீங்கன்னா இதுக்கு 50 நாள் 55 நாள்லேயே போட்டுடணும். 3வது உரம் நீங்கள் அதுக்கு 90 நாள் போடுறீங்கன்னா இதுக்கு 75 நாள் 80 நாள் அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நாள் 10 நாள் முன்னாடியே வரும். ஏன்னா மருதாம்பு வரும்போது 1 மாதம் முன்னாடியே முதிர்ச்சி அடைஞ்சிரும், வளர்ச்சி போகிறோம், சிம்பு வடித்து வர்றதுனால நான் கிடைக்கும். மருதாம்பில் கொடி வகை கிளைகள் வரும். 5 மாதத்துக்கு பிறகு எல்லாத்தையும் பண்ணிடுவோம், மண் நினச்சிடும் எல்லாம் பண்ணிடுவோம். 5 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய டெல்டாவில் களிமண் பகுதியான பூமியில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஆற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கொடி வகைகளுக்கு வரும். ஐப்போமியா, தாலிக்கொடி கீரை, முசுமுசுக்க, இது மாதிரி கிளைகள் கொடிலாம் மேலே ஏறி கரும்பு முடிக்கும். கரும்பு வெட்டாலு கஷ்டப்படுவாங்க, மிஷின் வரவடையும் வரமாட்டாங்க, கரும்பு அப்படியே படுத்துரும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம 5வது மாதத்தில் இந்த மெட்ரிபூசின் அடித்து முடிக்கிறீங்க இல்லையா, அடித்த பிறகு நீங்கள் 2-4 ஒரு 2%, அதாவது 1 லிட்டருக்கு 2 கிராம் அளவுக்கு கலந்துக்கிட்டு அந்த கொடி வகை கிளை மேலே அடிச்சிங்கன்னா அந்த கொடி வகை செத்து போயிடும். ஆனால் உள்ளே போய் அடிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு அடிச்சிடணும். அடிச்சிட்டா நமக்கு அந்த கொடி வகை கிளைகள் காஞ்சி போயிடும். அதை நீங்கள் இன்னும் செய்யணும், 5வது மாதம் அது முளைஞ்சு வரும்போதே ஆரம்பத்திலே செடி மேலே அடிக்கணும். கரும்பு ஒன்றும் பாதிக்க போடாது, நீங்கள் கரும்பு காஞ்சிடும் நினைக்க வேண்டாம். பெரும்பாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறவங்களுக்கு 2-4 அடித்தா ஒரு 4 இலை வரைக்கும் பயிர் உட்காரும், அதாவது கிட்டத்தட்ட 4 வாரம் உட்காரும். அது ஏன் உட்காருதுன்னா அதனுடைய நேச்சர் கெமிக்கல் அப்படி தான் பண்ணும், அதுக்கு மாதிரி ரெக்கவர் ஆகிடும், பயிர் சாகாது. அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அது பயப்பட வேண்டியதே இல்லை. அதனால் நீங்கள் இந்த கொடி வகை கிளைகளுக்கும் அந்த 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிச்சிங்கன்னா

0: அந்த கொடிகள்லாம் காஞ்சிரும், கரும்பு நல்லா வரும். அது வந்து நீங்கள் அஞ்சாவது மாதமே செஞ்சிடணும். ஒரு ரெண்டு தடவை செஞ்சுருங்களேன், உங்களுக்கு அந்த கொடி வகை கிளைகள் வராது. அது நம்ம கவனிக்காமல் விடுறதுனால தான் அந்த மாதிரி அதிகம் வர்றது. அதனால் விவசாயிகள் வந்து போதிய கலை நிர்வாகத்தை சரியான நேரத்தில் சரியான இடத்துல எடுத்துடணும். அதை முக்கியம். காலம் தவறி களை எடுத்து புரேசனம் இல்லை. களையை வச்சுட்டு களை மேலே உரம் போடுறதுலையும் புரேசனம் இல்லை. களையை வச்சுக்கிட்டு உரத்தை போட்டிங்கன்னா களை பயிர் தான் சாப்பிடும், கரும்புக்கு சத்துக்கள் போய் சேராது. அதனால் விவசாயிகள் முறையான களை மேலாண்மை நம்ம வந்து செய்யணுமோ அதை நீங்கள் கடைபிடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க இயற்கை முறையில் பண்ணலாம் போகலான்னு சொல்லுவாங்க. இயற்கை முறையில் களை எடுக்கிறதுன்றது ஒன்றே ஒன்று தான், உழவு முறையில் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் ஏற்கனவே நிறைய அரசும் சொல்லுவேன். விவசாயிகள் வந்து ஆழமாக உழுதுபடணும். மண்ணை வந்து மேல் மண் கீழ் மண்ணையாகவும் கீழ் மண் மேல் மண்ணாகவும் வர்ற மாதிரி உழவு செஞ்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற களை விதைகள்லாம் உழுக்குள்ளே போயிடும். கீழே நல்ல மண், அதாவது களைகள் விதைகள் இல்லாத மண் வந்து மேலே வந்துடும். அப்போ களை முளைக்கிற நேரம் உங்களுக்கு 30-60 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம கரும்பு வந்து வளர்த்துடலாம், கரும்பு இருக்காது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் ஆழமாக உழணும். ரெண்டு செட்டி கலப்பு இருக்குது, ரிவர்சபிள் மோல்டு பொழு எம்பி புழுவும் சொல்லுவோம். அது இருக்குது. முதல்ல உங்கள் வயலை வந்து மண் இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு சிசல் புழுவை போட்டு உழுதுருங்க. அது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரெண்டு செட்டி கலப்பை போட்டு மண்ணை பரட்டினீங்கன்னா மேல் மண் கீழே போயிடும். அதுக்கு அடுத்தது மோல்டு புழு எம்பி புழவு. இந்த எம்பி புழவை போடும்போது கீழ் மண் மேலேயும் மேல் மண் கீழே பரண்டுடும். அதனால ஆழமாக கிட்டத்தட்ட ஒரு 30-45 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு உழுது மண்ணை பரட்டி போடும். ரெண்டு கலப்பையும் உழுது பாருங்க, உங்கள் வயலை பாருங்கள், ஒரு 1.5 அடி உங்கள் வயலுடைய உயரம் கூடிடும். நீங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் டிஸ்க்கு காரோ போடணும், அப்புறம் கல்டிவேட்டர் போடணும், அப்புறம் ரொட்டேவேட்டர் போடணும். இத்தனை லெவல் பண்ணி அப்புறம்தான் நீங்கள் வந்து கரும்பு நடவுக்கே போகணும். அப்புறம் தான் சால் எடுக்கணும். இது வந்து நான் ஏன் சொல்ல, நிறைய விவசாயிகள் பார்த்துருக்குறேன், ஒரு கல்டிவேட்டர் போடுவாங்க, ரெண்டு சால் போடுவாங்க, ரொட்டேவேட்டர் போடுவாங்க, அப்படியே கால் எடுப்பாங்க. அந்த மண் மேலே தான் இருக்கும். ஆழமான அந்த நான் சொன்ன அந்த 1-1.5 அடி ஆழத்தில் சால்கள் கிடைக்காது. அப்போ நீங்கள் மேலே மண் கீழே போச்சுனாலே உங்களுக்கு களை பிரச்சனை பாதிக்கு பார்த்து வந்துடும். அடுத்த முறை வயலில் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு முறையும் களை செடிகளை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வரப்புகளெல்லாம் களை இல்லாமல் பார்த்துக்கணும். வரப்பில் இருந்தால் விதைகள் உள்ளார வரும். வரப்பு தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். வரப்பையும் களை இல்லாமல் அதை வரப்பு களைக்கு நீங்கள் பில்லு மருந்துன்னு கொடுத்து இந்த ரவுண்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிக்கலாம். இல்லை கிராமாசோன் அடிக்கலாம். கிராமாசோனம் ரவுண்டப் அடிக்கும்போது கரும்பில் படாமல் அடிக்கணும். ரெண்டுமே கவர்மெண்ட்டில் கரும்பு சேர்த்து போயிடும். அதனால் எப்போ ரவுண்டப்போ அல்லது கிராமாசோனம் அடிக்கிறீங்க, பில்லு மருந்து அடிக்கிறீங்கன்னா கரும்பு மேலே படாமல் நீங்கள் அடிக்கிற பழக்கத்தை கற்றுக்கணும். அடுத்தது வரப்புலையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும், வரப்புலையும் பில்லு இல்லாமல் பார்த்துக்கணும். பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளும் நம்ம ஒன்றுபட்டு களை மேலாண்மையில் நம்ம ஈடுபடணும். அப்புறம் இந்த ஊடுபயிர் இடையில 2-4 வருஷம் அஞ்சு வருஷம் போடணும். இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பவர் டில்லர் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ரோட்டரி களை எடுக்கலாம். அந்த மண்ணை அந்த மாதிரி நம்ம கிளறி விடும்போது களைகள் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ ரோட்டரி வீடர்னு தனியாக போட்டிருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். மண் அணைக்கிறதுக்கும் அதுலேயே ப்ரொவிஷன் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுமாதிரி என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம பணத்தை அதிகமாக செலவு பண்ண வேண்டாம், இல்லை வாடகைக்கு எடுத்துக்கலாம். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மெக்கனைசேஷன் மூலிமா களை எடுத்துக்கலாம். அதுக்காக தான் மெயினாக நம்ம அஞ்சடி களையே போகிறோம். ஸோ இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால மிஷின் வீடிங் பண்ணுறது நல்லது. கெமிக்கலை அளவாக பயன்படுத்துங்க. தேவையான ரொம்ப கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்துறதும் மண்ணுக்கு நல்லதில்லை. ஏன்னா ஒரு கெமிக்கல் வந்து அது வந்து மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 20-1 மாதம் டைம் எடுத்துக்கும் அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறுறதுக்கு. அதனால் நம்ம இந்த சீரிய முறைகளை கடைபிடித்து களை மேலாண்மை செஞ்சு கிட்டத்தட்ட 60-80 டன் மகசூல் எடுக்குமாறு வேளாண் பெரும்பங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கரும்பில் களை நிர்வாகம் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜெயச்சந்திரன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நாட்டுப்புற பாடல் கேட்கும் முன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் ஆடுகளுக்கு மர இலைகளை தீவனமாக அளிக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். மர இலைகள் ஆண்டு முழுவதும் ஆடுகளுக்கு பசுந்தீவனங்களை அளிக்க வல்லது. இவ்வாறு உள்ள மர இலைகளை தற்பொழுது கூறப்படும் வழிமுறைகளை பயன்படுத்தி ஆடுகளின் உற்பத்தியினை பெருக்கி லாபம் பெறலாம். மர இலைகளை வெட்டி வாட வைத்து அளிப்பதால் சில மர இலைகளில் காணப்படும் விரும்பத்தக்காத வாடைகள் பெருமளவு குறைந்துவிடும். எனவே வெட்டிய இலைகளை சுமார் 6 முதல் 8 மணி நேரமாவது வாடவிட்டு ஆடுகளுக்கு அளிக்கலாம். அதாவது காலையில் வெட்டிய இலைத்தழைகளை மாலையிலும், மாலையில் வெட்டியவற்றை காலையிலும் ஆடுகளுக்கு அளிப்பதால் தழைகள் விரயமாவதை தடுக்கலாம். இவ்வாறு நிழலில் காய வைக்கும் பொழுது அவற்றில் காணப்படும் நச்சுப் பொருட்களின் அளவும் பெருமளவு குறைந்துவிடும். ஆடுகளுக்கு மர இலைகளை அளிக்கும் பொழுது பயிர் வகை தீவன மர இலைகளையும் பயிர் வகை அல்லாத தீவன மர இலைகளையும் கலந்தளித்தல் நன்று. எப்பொழுதும் மர இலைகளை பிற புல் வகைகளுடன் சேர்த்து ஆடுகளுக்கு அளித்தல் வேண்டும். ஆடுகள் பெரும்பாலும் ஒரே வகை தீவனத்தை விரும்புவதில்லை. எனவே வெவ்வேறு வகையான மர இலைகளை கலந்தளிப்பதால் ஆடுகள் அவற்றை விரும்பி உண்ணும். சில மர இலைகளின் மீது 2% சமையல் உப்பு கரைசல் அல்லது சர்க்கரை பாகு கரைசலை தெளித்து அவற்றின் சுவையினை அதிகரித்து ஆடுகள் விரும்பி உண்ணும் வகையில் அளிக்கலாம். மர இலைகள் அதிகளவு கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை காய வைத்து பொடித்து முழு தீவனம் தயாரிக்க அல்லது வறட்சி காலங்களில் பயன்படுத்தலாம். மர இலைகளில் சுண்ணாம்பு சத்து அதிகமாகவும் பாஸ்பரஸ் சத்து குறைவாகவும் காணப்படும். எனவே சுண்ணாம்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்தின் விகிதம் சீராக அமைய மர இலைகளுடன் அரிசி அல்லது கோதுமை தவிடு இவற்றை சேர்த்தளித்தல் அவசியம். வேளாண் கழிவுகளுடன் மர இலைகளை கலந்தளிப்பதால் அவற்றின் செரிமான திறன் அதிகரித்து ஆடுகளின் உற்பத்தி திறன் பெருகுகின்றது. மர இலைகளில் நார்சத்தின் அளவு குறைவாக இருப்பதால் ஆடுகளுக்கு மர இலைகளுடன் நார்சத்து மிக்க புல்வகை தீவனங்களை அளிப்பதன் மூலம் அவற்றின் நார்சத்து தேவையினை பூர்த்தி செய்யலாம். இவ்வாறு ஆடுகளுக்கு மர இலைகளை தீவனமாக அளிக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
6: நேர்லி நாளை 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள் பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விவசாய விரிவக்கத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. சுமதி அவர்களின்

0: உரை, நாட்டுப்புற பாடல், பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன் மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. திரை இசை கேட்கலாம்.

கேட்ட பாடலின் படம் கோடம்பாக்கம். நேர்லே, நாளை காலை 7:02 புதுவை புதுமையில் தமிழ் அமுழ்து நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்பு சித்திரம் கேட்கலாம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜன் மற்றும் வேணுகுமார் ஆகியோர் படைப்பு. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். நேரம் 8:11. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை.

0: மதராசப்பட்டினம். இது கேட்ட பாடலின் படம்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து

0: சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேரம் 8:23:04. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

0: பொறி படத்திற்காக வந்தது மதுபாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ, தினா குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 8:34, 40 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

துள்ளாத மனமும் துள்ளும். இது கேட்ட பாடலின் படம். ஒழித்தது ஹரிஹரனின் குரல். நேர்களே, 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. பகல் 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி. 3 மணிக்கு ஹலோ டாக்டர், நீரிழிவு நோயினால் ஏற்படும் பார்வை கோளாறு, கணினி பயன்பாட்டினால் ஏற்படும் பார்வை நோய்க்கான அறிகுறி குறித்து நேரலில் இணைகிறார் கடலூர் அரசு மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி அசோக் பாஸ்கர் அவர்கள். நேரம் 8:45, 25 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். இந்தியாவும் நார்டிக் நாடுகளும் தங்களுக்கு இடையிலான உறவுகளுக்கு பசுமை தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைப்புகளுக்கான தந்திரோபாய கூட்டாண்மை வடிவம் கொடுக்க முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் மூன்றாவது இந்தோ நார்டிக் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அவர், பின்னர் நார்வே, ஸ்வீடன் உள்ளிட்ட நார்டிக் நாடுகளின் பிரதமர்களுடன் இணைந்து கூட்டு செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் இதை தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் டிஜிட்டல் ஆளுகை வசதிகளை வலுப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கிலான ஆயுஷ் அனுதான் இணையதளத்தை மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ஜாதவ் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். நீட் யுஜி மறுதேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை கூட்டம் நடத்தினார். முந்தைய தேர்வில் நிகழ்ந்த தவறு

0: களை களைந்து மறுதேர்வை முற்றிலும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மத்திய அரசின் NIRF தரவரிசை பட்டியல் கடந்த ஆண்டு 35வது இடத்திலிருந்த புதுச்சேரி அரசு மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனம் இவ்வாண்டு 23வது இடத்திற்கு உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை கழகத்தின் ஆதரவுடன் ஏனாமில் தனியார் மென்பொருள் நிறுவனம் மூலமாக 5 மாத பயிற்சி முடித்த அரசு ஊழியர்களுக்கு மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று சான்றிதழ் வழங்கினார். காரைக்காலில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்றது. திருமதி இஷிதா ராட்டி இன்று காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று வெறிநாய்க்கடி மருந்து உட்பட முக்கிய மருந்துகள் போதிய கையிருப்பில் உள்ளதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட்டில் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக முதலில் ஆடும் லக்னோ அணி சற்று முன்வரை 14.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கேட்ட பாடலின் படம் கல்லுக்குள் ஈரம். ஒலித்தது இளையராஜா எஸ் ஜானகி குரல்கள்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ?

0: மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் கிழக்கே போகும் ரயில்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 9:40, 42 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே

மீண்டும் கோகிலா படத்திற்காக வந்தது கேஜே யேசுதாஸ், எஸ்பி ஷைலஜா குரல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. நாளை பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், மின் சாதனங்கள் பழுது பார்க்கும் வேலை செய்யும் ஆர் வேல்முருகன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. நேரம் 9:51. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் நீயா. நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

இதுவரை வந்தது சங்கீத வானிலே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:05. வருவது தேன்மழை.

0: எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் இதயக்கனி.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி

0: உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

ஓட்டி வரை உறவு படத்திற்காக வந்தது டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள். நினைவிட்டுகிறோம் நேர்களே, நாளை பகல் ஒரு மணிக்கு 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி. 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயினால் ஏற்படும் பார்வை கோளாறு, கணினி பயன்பாட்டினால் ஏற்படும் பார்வை நோய்க்கான அறிகுறி குறித்து நேரலில் இணைகிறார் கடலூர் அரசு மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் W. அசோக் பாஸ்கர் அவர்கள்.

பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் காத்திருந்த கண்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் உலக தேனி தினம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் தனிநபர் நிலைத்தன்மை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 தமிழ் அமுது, தமிழின் சிறப்பு சித்திரம் கேட்கலாம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

நினைத்ததை முடிப்பவன். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்கள். நேரம் 10:40:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயலலிதா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் சூரியகாந்தி.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: பாட வேண்டுமா?
3: வசந்தம் இல்லை.

0: வசந்தம் உள்ளை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் சாரங்கதாரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம். நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிற ரா பூபாலன் அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். உலக தேனி தினம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் தனிநபர் நிலைத்தன்மை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 தமிழமுது தமிழின் சிறப்பு சித்திரம் கேட்கலாம். எழுதியமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜன் மற்றும் வேணுகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு இயற்கையோடு இயந்து வாழ்வோம். நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். மின் சாதனங்கள் பழுது பார்க்கும் வேலை செய்யும் ஆர் வேல்முருகன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருநான சம்பந்தம் அவர்கள் பாடிய தேவாரம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 4 மணிக்கு குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், வசனம் ஜாவார் சீதாராமன் அவர்கள், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது குழந்தை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை இரவு 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 குழவர் உலகம், பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விவசாய விரிவாக்கத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி சுமதி அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இதுவரை நமது நிலையம். நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை கேட்டீர்கள். இனி 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. நாளை பகல் 1 மணிக்கு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி. 3 மணிக்கு ஹலோ டாக்டர், நீரிழிவு நோயினால் ஏற்படும் பார்வை கோளாறு, கணினி பயன்பாட்டினால் ஏற்படும் பார்வை நோய்கள் அறிகுறி குறித்து நேரலில் இணைகிறார் கடலூர் அரசு மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டபிள்யூ அசோக் பாஸ்கர் அவர்கள். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்தகுமார். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவு கூற கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Rana and Chandigarh for tomorrow. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 தொடங்கும். இப்பொழுது நிலையத்தின் நேரம் 11:10:20. ஜெய்ஹிந்த்.